இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்பரத மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 13ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

மங்கள இசை கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை 11 மணிக்கு இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடைபெறும். 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்றைய மழலையாக எஸ் லோகநாயகி, 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 8:55 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா தருமபுரி கோட்டைக்கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரையிசை இடம்பெறும். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சுவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 10:50 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 10:55 நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனை தமிழாக்கம் அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலரும் முட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் ஒன்றியம் ஒட்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் வி ராமதாஸ் காந்தி அவர்கள். 2:30 ஒருபட பாடல், 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல், 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் இடம்பெறும், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40

0: assistance with Indian Air Force aircraft carrying emergency relief material to Nepal. In the meantime, External Affairs Minister Dr. S. Jaishankar said that a fourth aircraft sortie, C-130J Hercules, with 11-ton assistance, was sent to Kathmandu yesterday. Rashtriya Swayam Sevak Sangh, RSS Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வ புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவு தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவுத் தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடபுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுயப் பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர் மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும், உலகலாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல்

0: பசி வந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலமும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருநிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக்களை வாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

தர்மபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை நூற்றி 3.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இது உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அழகெல்லாம் என தொடங்கும் பாடல், டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபி

0: அபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
6: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: ஆறு மணி 20 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது பக்திமங்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பள்ளியில் என தொடங்கும் பாடல். AR ஷேக் முகமது குரலில்

0: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: ஆறு மணி 25 நிமிடத்தில் நம்ம கிட்ட ரசித்து கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. இயேசுவின் நாமமே என தொடங்கும் பாடல்.

0: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
0: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: பக்தமாலையின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது குன்று இருக்கும் என தொடங்கும் பாடல். எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.
3: குன்றிருக்கும் இடமிருப்பான் குமரவேலுதானுங்க, நம குடிகாக்க சந்தனை போல் வேறு தெய்வம் ஏறுங்க. அங்கிருப்பான் இங்கிருப்பான் அழக வேலன் தானுங்க, அவன் அழைத்தவுடன் எதிரில் நிற்பான் அழக மயில் மீதுங்க.
4: வெற்றி வேல் முருகனுக்கு.

0: மலை ஊரழகம்.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: நெர்களியத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
6: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தருமபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தருமபுரி.
5: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
7: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். காய்கறி பயிர்களில் சாரூர்மை பூச்சியை கட்டுப்படுத்த ஒட்டுப்பொறி அல்லது நிறப்பொறி வைத்தல் அவசியம். காய்கறி பயிர்கள் மற்றும் அனைத்து வகை பயிர்களிலும் சாரூர்மை பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக சேதாரத்தை உண்டு பண்ணுவது. பறக்கும் பூச்சியான வெள்ளையை அவற்றை கட்டுப்படுத்த இரசாயன மருந்து அதிகமாக உள்ளது. அவற்றை தெளித்தால் குறைந்த நாட்களில் திரும்பவும் வந்துவிடும். திரும்பவும் மருந்து அடித்தல் வேண்டும். அந்த பூச்சிக்கு இதனால் எதிர்ப்பு தன்மை அதிகமாகி பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தும். இயற்கை முறையில் கட்டுப்படுத்த தகரம் 1.5 அடி நீளத்திற்கும் 1 அடி அகலம் உள்ள தகரத்தை வெட்டி எடுத்து அதில் மஞ்சள் பெயிண்டை தடவி காய்ந்த பிறகு கிரீஸ் அல்லது விளக்கெண்ணெயை தடவி விடணும். இவ்வாறு 1 ஏக்கருக்கு 10 இடங்களில் மஞ்சள் பெயிண்டை தடவி வைத்துவிட வேண்டும். மஞ்சள் பெயிண்ட் தடவிய தகட்டிலிருந்து 1 அடி உயரத்திற்கு மேல் கட்டிவிட வேண்டும். பறக்கும் பூச்சிகள் அனைத்தும் அதில் ஒட்டி கொள்ளும். இந்த தகடு பல வண்ணங்களில் உள்ளது. பூச்சி மருந்து விற்கும் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். வாங்கி இதனை பயன்படுத்தலாம். இலைப்பேனுக்கு ஊதா நிற வண்ணம் கொண்ட ஒட்டுப்பொறியும் மற்ற வெள்ளையை போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மஞ்சள் நிற ஓட்டுப்பொறியையும் வாங்கி பயன்படுத்தலாம். பயிர் சாகுபடி செய்யும் பொழுது வரிசை பயிராக வாய்க்காலில் தட்டைப்பயிறு, மக்காச்சோளம் போன்ற

0: பயிரிடணும். வெள்ளை நிறை மஞ்சள் நிறம் கொண்ட சிறிய பூச்சிகளை உடைய பயிர்களையும் அல்லது அதிக மகரந்தம் உள்ள பயிர்களையும் வரிசை பயிராக நடவு செய்து பூச்சிகளுக்கு கவர்ந்து அழிக்கலாம். அடுத்து இந்த மழைநீர் சேகரிப்பு முறையில் அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். மழைநீர் சேகரிப்பு என்பது ஒரு நிலையான, சிக்கனமான மற்றும் பாதுகாப்பான தொழில்நுட்ப முறையாகும். பொதுவாக மழைநீர் தொட்டியில் தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை காலத்தில் மாற்று நீர் ஆதாரமாக இது செயல்படுகிறது. நீர்ப்பாசனம், வெளிப்புற சுத்தம், கழிவறைகளை சுத்தம் செய்தல், துணி துவைத்தல் மற்றும் குடிநீர் தேவைக்காக கூட சேமிக்கப்படும் மழைநீரை விட்டு வணிகம் அல்லது விவசாய நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தலாம். மழைநீர் சேகரிப்பு தண்ணீர் நெருக்கடியை சமாளிக்கும் திறன் கொண்டது. முறையான அறிவுறுத்தல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய திறமையான மற்றும் உயர்தர மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் தண்ணீரின் அனைத்து தேவைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்கால பயன்பாட்டிற்காக தண்ணீர் சேமிக்க முடியும். முக்கிய விஷயம் என்னவென்றால், இது தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து மீட்பதுடன் சரியான முறையில் சேமித்து வைத்தால் நல்ல தரமான தண்ணீரும் தரும். இது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவுவதனால மெயின் நீர் பயன்பாட்டை கணிசமாக குறைக்கலாம். வறட்சி போன்ற சூழ்நிலையை தடுக்கும் ஆற்றலும் உள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் உயரம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நிலத்தடி தொட்டி, கிணறு, தெப்பக்குளம் அல்லது குட்டைகளில் சேமிக்கப்படும் மழைநீர் தானாக நிலத்திற்குள் உறிஞ்சிக்கொள்ளும். 10 ஏக்கருக்கு 1 ஏக்கர் நீர் குட்டை நீர் சேமிக்கும் அமைப்பை அமைக்க வேண்டும். நிலத்தில் நீர் ஊற சுற்றி 8 அடி ஆழமான நீர் தேங்கும் படி குழி அமைத்து இருக்கணும். மழைநீரை வீணாக ஓடவிடாமல் ஒரு இடத்துல சேகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீர் உயரும். குறிப்பாக ஆறு, குளம், ஊருணி போன்றவற்றில் சேமிக்கலாம். நிலத்தடி நீர் வளம் குறித்து சில உண்மைகள். ஒரு கிணறு என்பது தண்ணீரை சேமிக்கும் இடமல்ல. கிணறுகள் நிலத்தின் மேல் பகுதியை நிலத்திற்கு அடியில் உள்ள நீரூற்றுகளுடன் இணைக்கின்றன. நிலத்தடி நீர்வளத்தை பொறுத்து மழைக்காலங்களில் கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் அல்லது தாழும். மழை பெய்வது நின்றுவிட்டால் கிணற்றுக்கு நிலத்தடியில் உள்ள நீரூற்றுகளிலிருந்து ஓரளவிற்கு நீர் கிடைக்கும். எங்கெல்லாம் ஆழ்குழாய் கிணறுகள் போடுகின்றோமோ அங்கு மழைநீர் மண்கண்டம் பாறை பகுதி வழியாக ஆழ்குழாய் கிணற்றுக்குள் ஊடுருவி செல்லும். ஒவ்வொரு ஆழ்குழாய் கிணறும் காலமாக ஆக தண்ணீர் இல்லாமல் வற்றிவிட வாய்ப்புள்ளது. வற்றிவிட்ட ஆழ்குழாய் கிணறுகளை நிலத்தடி நீர் ஊற பயன்படுத்தலாம். வற்றிவிட்ட கிணற்றின் மேல் பகுதியில் ஆழ்குழாய் வடிநீர் குளங்களை அமைக்கணும். நிலத்தடி நீர் மட்டம் உயர வாய்ப்பு உண்டு. மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு விவசாயிகள் மழைநீர் சேமிப்புக்கு சில வழிமுறைகளை கையாளணும். விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் அடைந்த பாதிப்பை நினைவில் கொண்டு ஆங்காங்கே பண்ணை குட்டைகள் மற்றும் மழைநீர் சேமிப்பு முறைகளை பயன்படுத்த ஆர்வம் காட்டலாம். மழைநீரை சேமிக்க முயல்வோம். தற்பொழுது மழைக்காலம் துவங்கிவிட்டது. துரிதமாக செயல்படுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த உயிர் உரங்களுடைய பயன்கள் மற்றும் பயிருக்கு பயன்படுத்தும் அளவுகள். அசோஸ் பயிரெலாம் 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயிர்களுக்கு தலைச்சத்து கிரகித்து கொடுக்கிறது. பாஸ்பேட் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மண்ணில் கரையாமல் இருக்கும் மண்சத்து கரைக்கும் பயிர்களுக்கு இது கிடைக்கும். பொட்டாஸ் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மண்ணில் அங்கக சத்தை கிட்டா நிலையில் உள்ள சாம்பல் சத்தையும் பயிருக்கு கிரகித்து கொடுக்கும். மைக்கோரைசா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மணிச்சத்து மற்றும் கந்தக சத்து, துத்தநாக சுண்ணாம்பு சத்து போன்ற சத்துக்களை பயிருக்கு எடுத்து கொடுக்கும். ட்ரைகோடெர்மா விருதி 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயிரினுடைய வேர்பகுதியில் உள்ள அழுகல் நோயை கட்டுப்படுத்தும். சூடோமோனாஸ் 1 ஏக்கருக்கு 2 கிலோ இலைப்புலி நோய், வாடல் நோய், அழுகல் நோய், அருகல் நோயை கட்டுப்படுத்தும். பெவேரியா பேசியானா 1 ஏக்கருக்கு 1 கிலோ இயற்கை முறையில் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த

0: உதவும். பேசிலியோமைசிஸ் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ நூற்புழுவை கட்டுப்படுத்தும். வெட்டிசிலியம் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ பயிரில் வரும் சாறு உறிஞ்சு பூச்சியை கட்டுப்படுத்தும். ஒட்டுப்புரி ஒரு ஏக்கருக்கு 15-20 எண்ணிக்கையில் வைக்கணும். பயிரில் பறக்கும் வெள்ளையை தத்துப்பூச்சியை கவர்ந்து அழிக்கும். ஊதான் நிறப்பொறி ஒரு ஏக்கருக்கு 5-10 வெள்ளை மற்றும் பறக்கும் பூச்சியை கட்டுப்படுத்தும். இணக்கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு 5 எண்ணிக்கையில் வைக்கணும். காய்கனி பயிரில் இருக்கும் பழவண்டு மற்றும் முருங்கையில் இருக்கும் பழவண்டுகளை கவர்ந்து கட்டுப்படுத்தும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தருமபுரி மாவட்டம் ஏ. ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது.
4: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு

0: மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா ஜுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா

0: செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 6:55.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரணமை நிகழ்ச்சி. இன்றைய மரணை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஒரு அரசுண்டிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் லோகநாயகி. வணக்கம் லோகநாயகி.
5: வணக்கம்.
4: லோகநாயகி எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கீங்க? குட்டி புண்ணா இருக்கீங்க? டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க? சரியா சாப்பிட மாட்டீங்களா?
5: சப்பாத்தி.
4: நான் சப்பாத்தி சாப்பிடுவீங்களா?
5: ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன்.
4: எங்க போயிட்டார் அப்பா? பார்க்கவே அப்படிலா
5: வீட்டுல இருக்கிறாங்க.
4: வீட்லயே இருக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டார் அவரு? என்ன உதவி பண்ணீங்க அப்பாவுக்கு?
5: டீ குடுப்பேன், தண்ணி குடுப்பேன், ஜூஸ்
4: குடுக்கறீங்க. சரி குடுங்க. லோகநாயகி என்ன தெரியும்?
5: பாட்டு.
4: நல்லா பாடுறீங்களே, இன்னொரு பாட்டு பாடுங்க.

0: ரெண்டு பாட்டு பாட்டீங்க, நல்லா படிக்கிறீங்களா? வீட்டுக்கு போய் எத்தனை பாட்டு மனப்பாடம்
1: பண்ணுவீங்க?
0: ரெண்டு பாட்டு தான். இது வரைக்கும் ரெண்டு பாட்டு மனப்பாடம் பண்ணுறீங்க, சூப்பர். சரி, நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்களா உங்களை மாதிரி சின்ன சின்னதான். யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க?
1: அகல்யா.
0: என்ன பண்ணுறீங்க அகல்யா? நீங்களும்
1: எல்லாருங்க எழுதுறங்க.
0: சரி, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எட்டுருவாங்கல்ல மதிய வழியில், நிறைய சாப்பிடுவீங்களா? ஆப்பிள் பழம் எட்டுருவாங்க, மாதுளம்பழம் எட்டுருவாங்க, மிக்சர் எட்டுருவாங்க, பிஸ்கட் எட்டுருவாங்க. நீங்கள் என்ன எட்டுறீங்க?
1: ஃப்ரூட்ஸ்.

0: எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா ஃப்ரூட்ஸ் எல்லாம்?
1: கொடுக்க மாட்டோம்.
0: ஏன் கொடுக்க மாட்டீங்க?
1: எங்களுக்கே பத்தாது.
0: ஆமாம், உங்களுக்கே பத்தாது. சின்னதாக எட்டு ரூபாய்க்கில்ல, சரி நீங்களே சாப்பிடுங்க. சரிங்க லோகநாயகி, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணாடுறது அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: போலீஸ்.
0: ஏன் போலீஸ் ஆகணும் ஆசை உங்களுக்கு?
1: திருடெல்லாம் பிடிக்கணும்.
0: சரிங்க லோகநாயகி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக, தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இனியர்களே, இன்றைய மலாலய மெல்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகநாசம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் லோகநாயகி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: உற்சகமான காலை வணக்கம் நேயர்களே. நிலையத்தின் நேரம் காலை 7 மணி. சிந்திக்க தெரிந்த மூளைக்கு அதனை செயல்படுத்தவும் தெரியும். தொடர்ந்து முயற்சி செய், வெற்றி நமதே என்ற நம்பிக்கை வரிகளோடு

0: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நிலையத்தின் நேரம் காலை 7 மணி. சிந்திக்க தெரிந்த மூளைக்கு அதனை செயல்படுத்தவும் தெரியும். தொடர்ந்து முயற்சி செய், வெற்றி நமதே என்ற நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் முதலாவதாக கேட்கலாம்.
2: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று August 30.
5: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்,
6: சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக தனது பணியை துவங்கினார்.
5: மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியில் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார்.
6: உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் மத்திய அரசின் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார்.
5: நாட்டின் மிக உயர்ந்த குடிமை விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
6: சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அரசியல் தலைவர் கோவிந்த் வல்லப் பந்த் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1887.
6: ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ ஜெனரல் அதிகாரி,
5: இந்திய தேசிய மாணவர் படையிலும் இந்திய ராணுவ அகாடமியிலும் பணியாற்றியுள்ளார்.
6: ராணுவ நடவடிக்கைகளின் பொது இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்.
5: ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு படையின் முதல் படை தளபதியாகவும் தூதுக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றியவர்.
6: இந்திய படை வீரர்களுக்கு வழங்கப்படும் வீர சக்ரா விருதும் பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார்.
5: இந்திய ராணுவத்தின் துணை அதிகாரியாக ஓய்வு பெற்ற சதீஷ் நம்பியார் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1936.
5: முன்னோடி அணு இயற்பியல் அறிஞர்,
6: அணுவின் அமைப்பை ஆய்வு செய்ததோடு மட்டுமன்றி அணுவை பிளக்க இயலும் என்னும் கருதுகோளுக்கும் அடித்தளம் நாட்டியவர்.
5: அணுவின் தொடர்ந்த சிதைவினால் ஏற்படும் கதிர் இயக்கம் பற்றிய ஆய்வுக்கு வழிவகுத்தவர்.
6: தனிமங்களின் கதிர் இயக்கம் மற்றும் கதிர் இயக்க சேர்மானங்கள் குறித்த இவரது கண்டுபிடிப்பிற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார்.
5: அணுவானது ஒரு அணுக்கருவை கொண்டுள்ளது என்ற அடிப்படையான உண்மையை கண்டுபிடித்ததால் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார்.
6: நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற அணு இயற்பியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1871.
6: தமிழ் திரைப்பட நடிகர், பாடகர், இயக்குனர்.
5: நாடக மேடை இவரை ஈர்த்தது. பல நாடக கம்பெனிகளில் பணியாற்றியவர் பல நாடகங்களையும் எழுதி இயக்கியுள்ளார்.
6: இவரது திரை உலக வாழ்வை தொடங்கி வைத்த படம் சதி லீலாவதி.
5: முதல் படத்திலேயே தனக்கான காட்சிகளை எழுதினார்.
6: நகைச்சுவைகளுக்கு என்று தனி ட்ராக் எழுதிய முதல் படைப்பாளி.
5: காந்தியடிகளின் தீவிர பக்தர். அவரது நினைவை போற்றும் வகையில் தன் ஊரில் நினைவு தூண் எழுப்பினார்.
6: தமிழ் சினிமா வரலாற்றில் நகைச்சுவையை பாடல்களாகவும் அமைக்க முடியும் என்பதை நிரூபித்தவர்.
7: அம்மா, இதெல்லாம் என்னங்க?
8: கலை அம்மா, கலை.
7: ஓஹோ, நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க. நான் கலைச்சு வச்சுட்டேன்.
8: கலை என்ன? கலைச்சுட்டேன். கலை, ஆஹா, கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையுமாகும், நிலைத்தலும் ஆகும்.
5: சொந்த குரலில் பல பாடல்களை பாடியுள்ளார்.
6: குறுகிய காலத்தில் 150 திரைப்படங்களில் நடித்தவர்.
5: சென்னை திருவல்லிக்கேணி நடராஜா கல்வி கழகம் சார்பில் இவருக்கு கலைவாணர் பட்டம் வழங்கப்பட்டது.
6: நகைச்சுவையில் புரட்சியை ஏற்படுத்திய இவரது நினைவாக சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
5: நகைச்சுவை மூலம் மக்களின் சிந்தனையை தூண்டி இன்றும் மக்களின் மனங்களில் வாழும் NSK என்று சுருக்கமாக அன்பாக அறியப்படும் நாகர்கோவில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன் நினைவு தினம் இன்று.
6: ஆண்டு 1957.
5: நாடு முழுவதும் கட்டாய வெளியேற்றம் அல்லது வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுபவர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
6: 2010 December 21 அன்று ஐநா பொது சபை ஏற்படுத்திய தீர்மானம் மூலம் இத்தினம் உருவாகியுள்ளது.
5: கட்டாய வெளியேற்றத்திற்கு உள்ளானவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று.
2: நேயர்கள் இதுவரை தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல

0: மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: தர்மபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன.
5: தர்மபுரி மாவட்டம் ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: தர்மபுரி
7: குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 913 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 608 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 813 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
3: தர்மபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
9: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
10: தொடர்புக்கு 8985712345.
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தர்மபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
13: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: நேயர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா. இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
3: தர்மபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
11: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி

0: ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டம் ஏ ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
10: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
11: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
9: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
12: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அரிஸ்டாடில் ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒரு 25 போர் வீரர்கள் தங்களுடைய குதிரைகளை ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். ஏன் இப்படி சோகமாக போகிறீர்கள் என்று கேட்டார் அரிஸ்டாடில். நாங்கள் போர்படையிலே பணியாற்றுவதற்கு தகுதியில்லாதவர்கள் என்று சொல்லி போர்படை தளபதி எங்களை நீக்கிவிட்டார், பணியிலிருந்து எடுத்து விட்டார் என்று சொல்லி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே போனார்கள் அந்த வீரர்கள். அரிஸ்டாடில் நேரடியாக போனார். பிலிப் அந்த கிரேக்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய தளபதி, முக்கிய தளபதி அவரிடத்திலே சென்று, ஏன் அவர்களை வேலையை விட்டு எடுத்தீர்கள் என்று கேட்டார் அரிஸ்டாடில். அவர்கள் எந்த திறமையும் இல்லாதவர்கள், எந்த வேலையும் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களை வேலையில் வைத்திருந்தால் இருக்கக்கூடிய வீரர்களும் தோற்று போய் விடுவார்கள், கெட்டு போய் விடுவார்கள், ஆகையால் எடுத்து விட்டோம் என்றார் அந்த தளபதி. பிறகு அவர் எதுவும் பேசவில்லை, திரும்பி வந்து விட்டார். அந்த படை தளபதி வேறொரு போருக்கு, வேறொரு நாட்டின் மீது படையெடுத்து போர் செய்து கொண்டிருந்தான். அப்போது எதிர்தரப்பினர் வலுவாக தாக்கினார்கள். அந்த தளபதியினுடைய படை தள்ளாடி விட்டது. அவ்வளவுதானா, இனி நாம் தோற்கப் போகிறோமா என்று நினைத்து கொண்டிருந்த போது குதிரை கீழே விழுந்து அந்த தளபதியும் கீழே விழுந்தார். இனி அவ்வளவுதான், முடிந்தது என்று அந்த தளபதி நினைக்கிற நேரத்தில் ஒரு படை, ஒரு 100 பேர் கொண்ட குதிரைப்படை வேகமாக வந்து கடுமையாக எதிர்தரப்பை எதிர்த்து போரிட்டது. அவர்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தது. பிறகு கீழே விழுந்திருந்த அந்த தளபதியை தூக்கி கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அவருடைய உயிரை காப்பாற்றியது. யார் இந்த வீரர்கள் என்று மயக்கம் தெளிந்தவுடன் அந்த தளபதி கேட்டார். புதிதாக இருக்கிறார்களே என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து அரிஸ்டாடில் உள்ளிருந்து வெளியே வந்தார். இவர்களை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா தளபதியே? நீ வேண்டாம் என்று யாரை ஒதுக்கி தள்ளினீரோ அந்த 25 பேர்தான் இப்படி 100 பேராக மாறி இன்று நம் நாடு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்து உன் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னார் அரிஸ்டாடில். அரிஸ்டாடில் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர்கள் ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்திருக்கிறார். அவர்கள் அத்தனை பேரும் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால், நாட்டுக்காக போராட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதற்காக தன் உயிரை கூட தருவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் மேலும் பயிற்சி கொடுத்து தயார்படுத்தியிருக்கிறார் அரிஸ்டாடில். தன்னுடைய நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய நேரம் ஆபத்து வருகிற போது இவர்கள் சரியான நேரத்தில் வந்து அந்த போரிலே கலந்து கொண்டு தளபதி மயக்கமடைந்த நிலையிலே தன் நாட்டின் பெருமையை காப்பாற்றி அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இதை உணர்ந்த அந்த தளபதி வருத்தப்பட்டார். ஒரு மனிதன் சாதிப்பதற்கு திறமை அவசியம்தான், ஆனால் அதை விட ஆர்வம், விடாமுயற்சி அவசியம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது.

0: அது நீ எதற்கும் லாய்க்கேற்றவன் என்று சொன்னால் கூட நமக்குள் இருக்கும் ஆர்வம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம் நிச்சயம் வாழ்வில் வெற்றி அடையலாம். இதை மட்டும் நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
2: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மெண்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக் குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதிய

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும், இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத், மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம், ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுன்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை

0: பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்விக்குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: சி, மேல் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மேல்ஸில் ஆண்களில் வர்ற பிரஸ்ட் கேன்சர் வந்து டக்குன்னு பரவிடும் கிட்டே. இந்த லோக்கோ ரீஜனல் அட்வான்ஸ்மெண்ட் வில் பி வெரி குவிக் இன்ஃபில்ட்ரேஷன். ஏன் சி, பிகாஸ் டியூமருக்கும் செஸ்ட் வால், நம்ம பிரஸ்ட்டு கீழே இருக்க செஸ்ட் வால் அடியில் இருக்கிறது, இடைவெளியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மேலில். ஏன்னா மேலுக்கு பிரஸ்ட் கிடையாது, ஃபீமேல்ஸ்க்கு பிரஸ்ட் இருக்கனால டியூமருக்கும் செஸ்ட் வால்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டேக்ஸ் ஆக்சுவலி சம் டைம் டு இன்ஃபில்ட்ரேட் த செஸ்ட் வால், அது ஒரு இது. ஸோ அதனால் மேல் பிரஸ்ட் கேன்சர் இஸ் ஈவன் மோர் சிவியர், டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிரும். அண்ட் அதேமாதிரி மெட்டாஸ்டேசிஸும் டிஸ்டண்டாக பரவுறதும் குயிக்காக இருக்கும் மேல் பிரஸ்ட் கேன்சரில். உங்களுக்கு மேல் இது செஸ்ட் வாலில் ஏதாவது கட்டி மாதிரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா புதுசாக உடனே டாக்டர்கிட்ட வரணும் நீங்கள், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக அதே தான், பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, வலியே இருக்காது மேல்ஸுக்கு வந்தாலும். பட் ஒரு கட்டின்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெம்படிச்சுன்னா, ஏதாவது வித்தியாசமாக தெம்படிச்சுன்னா உடனே வந்துடணும் நீங்கள். ஃபேமிலி டாக்டர்ன்ட்டு இருப்பாங்கல்ல, ஃபேமிலி டாக்டர்கிட்ட யோசிச்சு யூ ஷுட் சீக் அட்வைஸ். அதே மாதிரி மேல் பிரஸ்ட் கேன்சர்லேயும் நாங்கள் அந்த ஹார்மோன் இதெல்லாம் பார்ப்போம், எக்ஸ்ப்ரெஷன், ERPR, HER2 அதெல்லாம் பார்த்துட்டு. மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ண பிறகு நிறைய பேஷண்ட் கீமோதெரப்பியும் தேவைப்படும், ஹார்மோன்ஸும் தேவைப்படலாம். ஏன்னா தே எக்ஸ்பிரஸ் ஹார்மோன்ஸ் மோஸ்ட்லி. அப்புறம் அதே மாதிரி மியூட்டேஷன், சி மேல் பிரஸ்ட் கேன்சர் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது ஞாபகம் வந்துச்சு, ப்ரொஃபிலாக்டிக் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம் அதுதான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ. ஹை ஃபேமிலி ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு வி அட்வைஸ். பாட்டியோட அம்மாவுக்கு இருந்திருக்கு ஜென்ரேஷன் இல்லாமல், இட் கேன் ஸ்கிப் அ கப்பல் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஃபேமிலியல் டெண்டன்சி இருந்துச்சுன்னா, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்துச்சுன்னா அப்படி கூட வரும், இட் கேன். தட்ஸ் அ வெரி குட் பாசிபிலிட்டி. எல்லாருக்கும் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன், ஒரு குடும்பத்தில் 3 பெண்கள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு இருக்கும், மற்ற 2 சிஸ்டர்ஸ் கூட இருக்காது. பட் ஆனால் அவங்க அம்மாவுக்கு இருக்கும் இல்லை பெரியம்மாவுக்கு இருக்கும், ஃபேமிலி லீனேஜ் அப்படி போதில்லை. ஒருத்தர் ஸ்கிப் பண்ணி இன்னொருத்தர், எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வயசுக்கு வந்த பிறகு தானே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொபென்சிட்டி வந்து கொஞ்ச நாள் ஆக்ட் ஆகி, ஸோ அந்த ஜென்ரலி விசே அந்த 18, அதனால தான் அந்த 18 இயர்ஸ்லேருந்து அந்த ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொன்னால், தட் இஸ் வை வி ஹேவ் தட் கட் ஆஃப். கேன்சர் வந்து ஹார்மோன் ட்ரிவன், ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரஜன் அந்த ஹார்மோன் வேறு, அந்த ஹெர்சுலான்னு சொன்னேன் முடி வரதெல்லாம் அது வேறு ஹார்மோன்ஸு. ஸோ இது பிரஸ்ட் கேன்சர் வந்து ஈஸ்ட்ரோஜன் ட்ரிவன் தான் பியூர்லி. அதனால தான் இந்த மெனார்கி வயசுக்கு வர்ற ஏஜும் மெனோபாஸ், இந்த அது அந்த ஸ்பேன் அதிகமாக வைடனாக இருந்துச்சுன்னா

0: வைடராக இருந்துச்சுன்னா யூ ஆர் எக்ஸ்போஸ் கண்டினியூஸ்லி டு ஈஸ்ட்ரஜனில், ஸோ யுவர் ரிஸ்க் இஸ் யூனோ த மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஹை.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ் எம் ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
7: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை இன்றையோட சந்தோஷாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷாரலின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது சின்ன பசங்க நாங்க என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் பாலி, பாடலை பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
7: நேயர்களின் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து பற்றிய ஓர் அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 6,500 கனஅடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. சந்தோஷ் சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் உதயகுமார், பாடலை பாடியோர் SN சுரேந்தர், அருண்மொழி, உமாரமணன் ஆகியோர்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது

0: கோல்ட் ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: ஏழு மணி 45 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
11: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தருமபுரி கோட்டைக்கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ் தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
9: சந்தோஷாரலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது மந்திர புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் நா காமராசன், பாடலை பாடியவர் S. ஜானகி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: மளிகை சாமான்களுக்கு என்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: சந்தோஷாரலின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியோர் SB பாலசுப்ரமணியம், S ஜானகி,

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நேர்களை நம்ம

0: ஐசுவள்ளி தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: நெர்கள் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தாதாங்க. நேர்களை நம்ம இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று ஆகஸ்ட் 30. ஒவ்வொரு நாளும் விடிகிற பொழுதில் வெவ்வேறு விதமான எண்ணங்கள் மலர்வதுண்டு. நேற்றைய பொழுதில் எச்சமாக விடுகிற பொழுதில் மிச்சம் இருக்கக்கூடிய கவலைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்யப்போவது? கவலைகளினால் ஆகின்ற பயன் ஏதும் இல்லை. கவலைப்படுதலே கடு நரகம்மா என்று பாரதி சொல்லுகிறார். ஆனால் கவலை இல்லாமல் மனிதர் எப்படி இருந்துவிட முடியும்? எனவே தூக்கம் என்பது கண்மூடி விழிப்பது அல்ல. தூக்கத்தோடு கவலைகளையும் மொத்தமாக ஒழித்துவிட்டு புத்தம் புதிதான விடிகாலையில் கனவுகளை மகிழ்ச்சிகளை அறுவடை செய்வதற்கான நம்பிக்கையோடு பிறக்க வேண்டும் என்பதனாலேதான் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்று பாரதி பாடுகிறார். பொழுது தானாக புலர்வது இல்லை. சூரியன் தோன்றுவதும் மறைவதும் பூமியின் இயற்கை சுழற்சியில் நிகழ்வது. ஆனால் நம் வாழ்க்கையின் பொழுது விடுதல் என்பது இயற்கையின் மாற்றம் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பதனாலே இயற்கையாக நிகழ்ந்த விடியலை கூட தன் தவத்தால் புலர்ந்ததாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை ஊக்கமாக தருகிறார் மகாகவி பாரதி. அதனால்தான் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்கிறார். தவம் என்பது என்ன? கண்மூடி சிந்தையை ஒருநிலைப்படுத்தி செய்கின்றது என்று கருதுவது என்பது கொஞ்சம் பழைய காலத்து மரபு. தவம் என்பது தன் கர்மம் செய்தல். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் என்று வள்ளுவப்பெருந்தகை சொல்லுகிறான். தனக்கான கடமைகளை தவறாமல் ஆற்றி முடித்து விடுகிறவர்களுக்கு அதற்கான பலன் தாமதமாக கிடைத்தாலும் கூட தக்க நேரத்தில் வந்து உதவி செய்யும் என்பதனாலேதான் இடையறாது பணி செய்க என்று அடையாளப்படுத்துகிற மரபில் செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார். இந்த தவமாவது யாது? தன்னலம் கருதி அதனை மட்டுமே முனைப்பாக கொண்டு செய்வது அல்ல, தன்னலத்தோடு பொதுநலத்தையும் இணைத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் செய்ய வேண்டும் என்கிற அன்பு கொண்டு செய்யக்கூடியதுதான் தவம். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அன்பு சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் என்றும் வாழ்வார்கள் இன்பத்தோடு என்கிற நம்பிக்கையை பாரதி விதைக்கிறார். இந்த அன்புதான் எல்லையற்ற பேரன்புதான் எல்லா உயிர்களையும் நம்மோடு இணைவித்து காட்டுவது. நாம் இன்பமாக இருக்கிற பொழுது எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கும். இதற்கு அன்புதான் துணை. அன்பு இல்லாத இடத்தில் பகை வருகிறது. பகை வருகிற போது பொறாமை எழுகிறது. பொறாமையின் காரணமாக மன விரிசல்கள் வருகின்றன. அந்த இடத்தில் அன்பு அற்றுப்போய் விடுகிறது. எனவே ஈரம் ததும்புகிற அன்பு நிறைய வேண்டும் என்பதனாலேதான் சிவபெருமானிடத்தில் காரைக்காலமையார் வேண்டி பணிகிறார், என்றும் வேண்டும் இன்ப அன்பு என்கிறார். அது இரவாத அன்பு. நேற்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பலன் கருதி வருகிற அன்பு அல்ல, என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பேரன்புதான் வேண்டும் என்கிற பெருவரத்தை கேட்கிறார். இந்த அன்பு என்பது என்ன? புறத்துறுப்பாக இருக்கக்கூடிய கை கால்கள் கண்கள் என்று இருப்பது போல அகத்துக்கு என்று ஒரு உறுப்பு இருக்குமானால் அது அன்பு என்று அடையாளப்படுத்துகிறது திருக்குறள். அகத்து உறுப்பு அன்பே என்று காட்டுகிறது.

0: எனவே உள்ளம் உடையவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உள்ளத்தில் அன்பு இருக்கிறது என்று பொருள். எனவே அந்த அன்புதான் சிவம், சிவம்தான் அனைத்தும். எனவே அன்பே சிவமாக, ஆர்வமே உழைப்பாக, தொண்டே பணியாக கொண்டு வாழ்ந்த மனிதர்கள்தான் என்றென்றும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை இன்று விடுகிற பொழுது நமக்கு தருகிறது. நேற்று செய்த பலனின் முடிவாக இன்று பிறக்கிற நாள் புதிதாக பிறக்கட்டும், புதிய உற்சாகத்தை நமக்குள்ளே தரட்டும். ஏனெனில் இந்த பொழுது புலர்ந்தது இயற்கையால் மட்டுமல்ல, யான் செய்த தவத்தால் என்கிற நம்பிக்கையை தமிழ் இலக்கியம் கற்றுத்தருகிறது. இன்று விடுகிற பொழுது மகாகவி பாரதி உணர்த்திய நன்று விடியல் என்று கொள்வோமாக. நாளை மலர்கிற பொழுதுக்கும் இதுவே முன் உதாரணமாக நின்று நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிற சிந்தனையை இன்று ஒன்று என்று உங்கள் முன் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: உற்சகமான காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 8:06. நேயர்களே, நாம் இணைகின்றோம். இது தர்மபுரி பைசள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
2: நேர்களை, பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 30 மற்றும் 0 43 42 24 31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து முகுந்தன் வெள்ளக்காரதுரை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 ஆலய விழா. தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்

0: Contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: எட்டு திசையங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:15 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரிங்க, நன்றி.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: எட்டு மணி 23 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியுடைய. அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்காட்டிலிருந்து சுரேஷ், குருவி என்ற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கேட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
12: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
13: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
14: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
13: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
14: என்றும் இனி என்றென்றும்
13: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
14: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
13: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
14: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
13: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
14: என்றும் இனி என்றென்றும்
13: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
14: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
13: தருமபுரி.
12: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள்.

0: வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, நம்முடைய நிலப்பகுதியை மக்கள் அந்த ட்ரோன் விமானங்கள் இல்லாத காலங்கள்லேயே இதெல்லாம் அவங்க மேலிருந்து எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடு சார்ந்த இடம் முல்லை, வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இடம் நெய்தல், அப்புறம் பாலை, இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம். ஆதிகாலத்து மனிதர்கள் வந்து இந்த பிரிவுக்கெல்லாம் முன்னாடி எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, ஒன்று மலைகளில் வாழ்ந்திருக்காங்க, அல்லது காடுகளில், அல்லது ஆற்றங்கரையில். ஆற்றங்கரை நாகரிகம் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. சரி, இந்த தொல்லியல் காலத்தை நம்ம அறியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு என்றால், அதுக்கு ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்கலாம். எது என்று கேட்டால், கல் திட்டைகள் என்று சொல்லக்கூடிய டால்மன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. கல் திட்டைகள், கல் திட்டைகள்னா என்ன? இறந்து போனவங்களை எரிக்கிறதுங்கிறது ஒரு வகை, அப்புறம் என்ன மண்ணில் புதைக்கிறதுங்கிறது ஒரு வகை. இந்த புதைக்கக்கூடிய இதுவே அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா, இப்ப பிரமிடு போன்ற இடங்கள்ல எகிப்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அது மீண்டும் வருவார்கள்ங்கிற ஒரு மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க. அந்த காலத்துல அறிவியல் இல்லாத காலம் அது. மரணத்துக்கு பிறகு மீண்டும் அந்த உயிர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் கூட அதுதான். அதே போல மறுபிறப்பு பற்றி நம்ம சொல்றோம். போன பிறப்புல எப்படி இருந்தோம், மறுபிறப்புங்கிறத நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன, இலக்கியங்கள் சொல்லுகின்றன. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த இறந்து போனவங்களை வெறும் இறந்த உடம்பு என்று சொல்லாமல் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களை மூதாதியர்கள் மாதிரி வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. உதாரணமாக சும்மா குழி தோண்டி ஆறடி ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்லாம் சொல்லாம,
2: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா
1: நல்ல அரை மாதிரி பட்டியக்கல்களை வச்சு சதுரமான ஒரு அரை மாதிரி செஞ்சு உள்ள அவங்கள கொண்டு போய் ஒரு கட்டில் மாதிரி வச்சு, நானே அந்த கல் திட்டெல்லாம் பார்த்துருக்கிறேன். தொழில் துறையினுடைய சார்ந்த நண்பர் வேதாசலம் அவர்கள், சாந்தலிங்கம் அவர்கள் இவங்களோட எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறேன். எங்கெங்க பார்த்திருக்கிறேன் அப்படின்னா, சித்தன்னவாசல் பகுதியில பார்க்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, மலையை சார்ந்த இடங்கள்ல வட்ட வட்டமா ஒரு இங்க இருந்து பார்த்தோம்னா ரொம்ப தூரத்துல கல்லா இருக்கும், உருண்ட உருண்ட கல்லாம். அந்த வட்டத்துக்கு நடுவில் கீழே பார்த்தீங்கன்னா தோன்றோம்னா அந்த கல் திட்டைகள் இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் தினமலரில் பார்த்தேன், நம்முடைய குடியாத்தம் பக்கத்தில் ஒரு மூணு ஊர் போடுறாங்க, ஏரிப்பட்டினம், பூங்குளம், ரங்கசமுத்திரம். இந்த பகுதிகளில் இந்த கல் திட்டைகள் நிறைய இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க நேரடியாக. இந்த பேர்களை பாருங்களேன், ஏரி பட்டினம் நீர் நிறைந்த பகுதி, பூங்குளம் நீர் நிறைந்த பகுதி, அதுபோல ரங்க சமுத்திரம், சமுத்திரம்னாலே கடல், கடல் வந்து மலை பக்கத்துல இருக்கிறதுங்கிறது வேற. ஊருக்குள்ள சமுத்திரம்ங்கிற பேர் மல்ல சமுத்திரம்லாம் இது வச்சிருப்பாங்க, அம்பா சமுத்திரம்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அந்த பகுதியில் தண்ணி வந்து கடல் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றது அது. இந்த ஊர்ல இந்த கல் திட்டைகளை இப்ப சமீபத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வுல என்ன முக்கியமா சொல்லப்படுதுன்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் என்ன அப்படின்னா, நாளிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. நாளின்னா ஒருவேளை நம்ம அளவு இதுக்கு வந்து அரநாளி அப்படின்னு சொல்லுவோம், நேரத்துக்கும் சொல்லுவோம். இவ்வளவு நாளியை காத்திருக்கேன், உன்னை ஆழ கடமைப்பா அப்படிமோ. நாளிகள் இதனுடைய காலத்தை பார்க்கிற போது பழைய கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம் என்று மூன்றா பிரிக்கிறாங்க மனித வரலாற்று வளர்ச்சியை. அதுல பெருங்கற்காலம்தான் கல்திட்டைகளுடைய காலமா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
3: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைக்கின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தர்மபுரி கோட்டைக்கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
11: எட்டு மணி 39 நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. காரியமங்கலத்திலிருந்து நந்தகுமார் செம என்ற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், ஏஐ இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: 24 மணி நேரமும்.

0: ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா, தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் புண்ணியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தர்மபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
9: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: சைபால். முகத்தில் கருமா சைபால்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: முகத்தில் கருமா சைபால்
12: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
11: சைபால்.
10: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
13: பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாக. சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமாக. ஆமாங்க, ஆண்ட

0: வனம் வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது, அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்திப்படலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது, ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டேருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது, திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: நேர்களை உங்களில் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து

0: 0 42 42 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒளி உலா வரும். நெர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: 4 இளைஞர்கள் ஒரு ஞானியிடம் வந்தார்கள். ஐயா, நாங்கள் சமூக சேவை செய்ய ஆசைப்படுகிறோம், என்ன மாதிரி சமூக சேவை செய்யலாம் ஞானியிடம் கேட்டார்கள் 4 இளைஞர்கள். ஞானி யோசித்து சொன்னார், எங்கள்கிட்ட பணம் இல்லைங்கய்யா, பெரிய பதவிகளையும் இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஞானி சொன்னார், தம்பி, பெரிய உதவிகள் செய்வதற்கெல்லாம் பணமெல்லாம் தேவையில்லை, நம்மளால் முடிஞ்ச எந்த உதவியினாலும் பிறருக்கு செய்யலாம். எப்படிப்பட்ட உதவி செய்யலாங்கய்யா? இப்போ சாலையோரத்தில் ஒரு பெரியவர் போகிறதுக்கு சிரமப்படுறாரு, சாலையை கடக்க சிரமப்பட்டால் நீங்கள் அவரை கொண்டு போய் பத்திரமாக சாலையை கடக்க உதவி செய்யலாம். கேட்டுக்கொண்டே இளைஞர்கள் போனார்கள். மறுநாள் அந்த பெரியவரை அந்த 4 இளைஞர்களும் சந்தித்தார்கள். 4 இளைஞர்களும், இன்றைக்கி என்ன யாருக்கு உதவி செஞ்சீங்க? பெரியவர் கேட்டார். முதலிளைஞன் சொன்னான், நான் ஒரு பெரியவருக்கு உதவி செஞ்சேன். என்ன உதவி? அவர் சாலையை கடக்க நான் உதவி செய்தேன். இரண்டாவது இளைஞனும் அதையே சொன்னான், உனக்கு அப்படி ஒரு பெரியவர் கிடைத்தாரா? ஆமாங்கய்யா. 4 பேரும் ஒரே மாதிரி சொன்னார்கள், சாலையை கடக்க சிரமப்பட்ட ஒரு முதியவரை நாங்கள் சாலையை கடக்க உதவி செய்தோம். என்ன, உங்கள் 4 பேருக்கும் 4 பெரியவர் கிடைச்சாங்களா? அப்படிலாம் இல்லைங்க, ஒரு வயசானவர் தான், அவர் சாலையை கடக்க விருப்பப்படலை, நாங்களாக வலுக்கட்டாயமாக 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அவர் அக்கறையில் விட்டோம், அந்த சாலையின் அந்த பக்கத்தில் விட்டோம். இப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறார்கள் இளைஞர்கள். உதவி கூட பிறருக்கு உபத்திரவமாக மாறிவிடக்கூடாது. அப்படி உபத்திரமற்ற உதவியைத்தான் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? உழைக்க மறுக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம், எதையும் எளிதாக பெற்றுவிடலாம் என்ற நிலை ஒரு பக்கம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வலியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9 மணி. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஆலய உலா. தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது தர்மபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி போச்சம்பள்ளி குமரன் சில்ஸ்.
1: தர்மபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தர்மபுரி மற்றும் போச்சம்பள்ளி

0: கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி அனைவரும் வருக, இறையருள் பெறுக. தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன் Contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
7: தருமபுரி மாவட்டம் ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
8: 24 சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
11: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
13: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
4: தருமபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி அனைவரும் வருக, இறையருள் பெருக. தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
14: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி போச்சம்பள்ளி குமரன் சில்க்ஸ்.

0: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி போச்சம்பள்ளி குமரன் சில்ஸ். நேயர்களை ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறோம். வர்ணனையை வழங்குகிறார்கள் JS லீல வினோதன், கவியரசி.
2: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகிறோம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக, பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்த சன்னதியும் உந்தனுக்கு அடிபணிய, இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று போற்றுகிற விதத்திலே இங்கு மிக சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேக விழாவானது நம்முடைய கோட்டை கோயிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ வேல் பால் டிப்போ அருகிலிருந்தே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் திரளாக மக்கள் வெள்ளம் போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே விடியற் காலையிலிருந்தே இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக பெரும் கூட்டம் அலை மோதிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் காவல்துறை சிறப்பான முறையிலே பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அக்னீஸ்வரர், அகதீஸ்வரர், அண்ணாமலையான், அபிரேமீஸ்வரர், உச்சிநாதர், உமாமகேஸ்வரன், அடியாருக்கு நல்லான், அம்மையப்பன், உடையான், சொக்கன், தாயுமானவன், பரமகுரு, பரந்தேவன், மாதுருப்பாகன் என்றெல்லாம் போற்றக்கூடிய இறைவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாகவே சொல்லுவார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த கோடி புண்ணியத்தை நாம் நேரலையாக நம்முடைய அன்பு நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கும்பாபிஷேகம் என்பது பொதுவாகவே எப்படி சொல்லுவார்கள் என்றால் மிகப்பெரிய பாக்கியம். கும்பாபிஷேகத்திற்கு வந்து பார்க்க வேண்டுமானால் மிகப்பெரிய பாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. உள்ளிருக்கக்கூடிய கடவுள் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. புனித ஆறுகள் என்று சொல்லக்கூடிய பல ஆறுகளிலிருந்து புனித கலசங்களிலே நீர் கொண்டு வந்து அதை மந்தரித்து அந்த நீரை தெய்வீக நீராக்கி சிலைகள் மீதும் கோபுர கலசத்தின் மீதும் அந்த நீரை பாய்ச்சி குடமுழுக்கு நடத்துகிறார்கள். இது பெரும் புண்ணியம் என்று போற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கும்பாபிஷேகம் பல வகையான கும்பாபிஷேகங்கள் இருக்கிறது. ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரிதம் என்று பல வகையான கும்பாபிஷேகங்கள் இருக்கிறது. ஆவர்த்தனம் என்பது ஒரு கோயில் சிதலடைந்திருந்தால், வழிபடாமல் இருந்தால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்தை ஆவர்த்தன கும்பாபிஷேகம் என்று நம் ஆன்மீக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதே போல அனவர்த்தனம் என்றால் கோவில் அமைந்த இடத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்தால் அதற்கு செய்யப்படுகிற கும்பாபிஷேகம். புனராவர்த்தனம் என்பது கருவறை, கோயிலுடைய பிரகாரம், கோபுரம், மண்டபம், இந்த மண்டபத்திலோ கோபுரத்திலோ பிரகாரத்திலோ கருவறையிலோ சிதைவு ஏற்பட்டிருந்தாலோ பழுது அடைந்திருந்தாலோ அங்கு செய்யப்படுகிற கும்பாபிஷேகம் தான் புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என்று சொல்கிறார்கள். அந்தரிதம் என்பது கோயில் வளாகத்தில் தீயவை நடந்தால் அந்த கோயிலில் செய்யப்படுகிற கும்பாபிஷேகம் அந்தரிதம் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 4 வகையான

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி அனைவரும் வருக, இறையருள் பெறுக. தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ், தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கம்.

0: ஆவர்த்தனம் அனாவர்த்தனம் பிராவர்த்தனம் அந்தரிதம் போன்ற கும்பாபிஷேகங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கோட்டை கோயிலிலே சிறப்பான இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் வரிசையாக அனைவருக்கும் இங்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார். மேல் வர்ணனையை தொடர்கிறார் நமது அறிவிப்பாளர் கவியரசி.
1: அருளே வடிவாகி அன்பே மொழியாகி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகி அடியவர்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு இறைவனுக்கும் இறைவிக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தகடூர் மண்ணின் தருமபுரியின் இதயத்தில் வரலாற்றையும் இறை நம்பிக்கையையும் தன்னகத்தை சுமந்து நிற்கும் அருள்மிகு கல்யாண காமாட்சி அம்மன் உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழக்கு விழாவை உங்களுடன் இணைந்து நேரலையில் வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற தமிழரின் வாழ்வியல் சிந்தனைக்கு சான்றாக பல தலைமுறைகளின் பக்தியையும் பண்பாட்டையும் தாங்கி நிற்கும் இந்த திருத்தலம் இன்று புத்தொளி பெற்று பொலிவுறுகிறது. கங்கை கொண்ட சோழனும் அவர் கண்ட பெருமையும் காலங்கள் கடந்தும் அழியாத இறைமை கல்லில் வடித்த கலை பேசும் இடம் காமாட்சி அருளும் திருத்தலம். இன்று வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை ஒலிக்க அர்ச்சகர்களின் திருமுறை போதல்கள் எழ புனித நீர் நிறைந்த திருக்குடங்கள் விமானத்தை நோக்கி எழுந்து செல்கின்றன. குடங்களில் நிறைந்திருப்பது வெறும் நீர் அல்ல, வேதத்தின் புனிதம், மந்திரத்தின் பிரார்த்தனை, பல தலைமுறைகளின் நம்பிக்கை. பல நாட்களாக நடைபெற்ற யாக சாலை பூஜைகள், வேத பாராயணங்கள், ஹோமங்கள், சிறப்பு வழிபாடுகள் அனைத்தும் நிறைவடைந்து இதோ இந்த புனிதமான தருணம். திருக்குடங்கள் உயர்கின்றன, வேத மந்திரங்கள் விண்ணை தொடுகின்றன. சிவசிவாய சிவசிவாய சிவசிவாய என்று மங்கள ஒளி எழுகின்றது. அனைவரின் பார்வையும் கோபுர கலசங்களை நோக்கி அர்ச்சகர்கள் புனித நீரை ஏந்தி நிற்கின்ற இந்த தருணத்தில் இன்று திருக்குடமுழக்கு நீர்த்துளிகள் கோடி அருள் துளிகளாகி குடும்பங்கள் தோறும் மங்களம் பொழியட்டுமாக பொழிகின்றது. கோபுர கலசம் காணும் கண்கள் கோடி நன்மைகள் பெறட்டும். அரோகரா அரோகரா கல்யாண காமாட்சி அம்மனுக்கு அரோகரா மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கு அரோகரா என்று சொல்லிக் கொண்டு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்து கொண்டு அவரை காண வழி நெடுக்க நிற்கின்றனர். அதில் ஒரு பக்தரிடம் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தனக்கோட்டி.
1: எங்க இருந்து வரீங்க?
2: மதிகோன் பாளையம்.
1: இங்க இந்த ஊர் தான். இப்ப இந்த இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுது நம்மளுடைய கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவில்ல. எல்லா எல்லா நிகழ்வுக்கும் வந்தீங்களா? இந்த ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா?
2: இல்ல, நான் நேத்து நைட் வந்து ஒரு பூஜை பாத்துட்டு போனேன். இப்ப காலையில 7:30 வந்தேன்.
1: சரி, எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க?
2: நான் இங்க லோக்கல் இருந்தாங்க, அப்பப்ப வந்து பாத்துட்டு போவாங்க.
1: எப்படி, எந்த அளவுக்கு மனசு திருப்தியா இருக்கும்? இந்த அம்மனையும் அப்பனையும் பார்க்கும்போது
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்னென்ன மாதிரியான பூஜைகள் இருந்தது, என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் இங்க நடந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்ல யாகசாலை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப காலையில பண்ணிட்டு இருந்தாங்க.
1: நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்க?
2: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்
1: சரி அப்படின்ற வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. சரிங்க. உங்க குடும்பத்தோட எப்பவுமே வர்றதுண்டா?
2: என் பையன் எங்க அண்ணங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க.
1: நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிக்கிறான்?
2: ஆ, நிறைவேறிச்சு.
1: ஓரளவுக்கு தெரியும். பொதுவா என்ன மாதிரியான வேண்டுதல்களோட இந்த கோயிலுக்கு வருவாங்க
2: எல்லாரும்?
1: கல்யாண காமாட்சி அம்மன் அப்படின்னாலே கல்யாணம் வர வேண்டி வருவாங்க. கல்யாணத்துக்காக இங்க யாகமும் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இங்க யாகம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இங்க வந்து கலந்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வேற என்ன மாதிரியான வேண்டுதல்?
2: சொன்னதேதான், கல்யாணம் வேண்டி வருவாங்க. குழந்தை பாக்கிட்டு வருவாங்க. உடல் நிலை நல்லா இருக்கணும்ன்றது பார்த்து வருவாங்க.
1: சரி சரி, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி.
1: உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கு எங்களுடைய வாழ்த்து.
2: ரொம்ப தேங்க்ஸ்.
3: கைக்கால் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கோரிக்கை தான். மற்றபடி நீண்ட நாள் வச்சுக்கிறவங்க அவங்க மனசுல வச்சிருப்பாங்க, அவங்க வந்து போவாங்க. மற்றபடி நாங்க இங்க தெளிவா வந்து சிவனை வழிபட்டு நாங்க போயிட்டு

0: நிகழ்ச்சியில ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இந்த கும்பாபிஷேக திருவிழாவின் நேரலையை நாம் காணலாம், தெரிஞ்சுக்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகா அர்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி குமரன் சில்க்ஸ்.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தருமபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி அனைவரும் வருக, இறையருள் பெறுக. தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ் தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி கோட்டை கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது குமரன் சில்க்ஸ். தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி அனைவரும் வருக, இறையருள் பெறுக. தரமான ஆடைகள் சரியான விலையில் எடுக்க குமரன் சில்க்ஸ் தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகா அர்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் JS லீல வினோதன், கவியரசி. தொடர்ந்து பக்தர்களை ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறோம்.
14: ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமஸ்தி வாயா என ஐந்தானவன் சுவைகளில் ஆறானவன் சுரங்களில் ஏழானவன் திசைகளில் எட்டானவன் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் என்றெல்லாம் போற்றக்கூடிய சிவபெருமானுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்கிற வகையிலே எங்க சிறப்பான முறையில இந்த கும்பாபிஷேக விழா நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வரிசை வரிசையாக வந்து வரிசையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏம குண்டங்களிலே தங்களுடைய அந்த திருநீரை எடுத்துக்கொண்டு அதே போல ஏம குண்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய பூக்களை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய அருளை பெற்ற வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே இந்த பகுதியிலே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் மக்கள் வந்து இறைவனை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஏமகுண்டங்கள் இங்கு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் ஏமகுண்டங்கள் மட்டுமல்ல, அதை சுற்றி அழகாக வண்ண வண்ண காகிதங்களால் அப்படியே ஒரு அரங்கை போல

0: இங்கு தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே நாம் எப்படி நமக்கு துன்பங்கள் வந்தாலும் போல கும்பாபிஷேகத்திற்கு வருகிற போது துன்பங்கள் நீங்கும் என்பது நம்முடைய ஆன்மீக பெரியவர்களுடைய கருத்து. இந்த கோயில் கோட்டை கோயிலானது 8ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, துளம்பர காலத்தில் இது சிதலடைந்திருக்கிறது. ராசராச அதியமான் இதை சீரமைத்திருக்கிறார். இந்த சன்னதியிலே பிற சன்னதிகள் என்று பார்ப்போமானால், பழம்புரி விநாயகர், வள்ளி, தேவயானையுடன் கூடிய ஆர்வம், சித்தலிங்கேஸ்வரர் சன்னதிகள் உள்ளது. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, துர்கை ஆகியோரும் உள்ளனர். அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. இந்த கோயிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. எல்லா தெய்வங்களும் இங்கு இந்த கும்பாபிஷேகத்திலே சங்கமிக்கிறார்கள் என்பது ஆன்மீக மரபாக இருக்கிறது. ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற போது அங்கு எல்லா தெய்வங்களும் சங்கமம் செய்கிறார்கள் என்பது நம் முன்னோர்களுடைய வாக்கு. அதே போல எல்லா தெய்வங்களையும் தரிசித்த பலன் ஒரு கும்பாபிஷேகத்திலே நாம் கலந்து கொண்டால் நமக்கு கிடைக்கும் என்பது நம் ஆன்மீக பெரியோர்களுடைய வாக்கு. இந்த கும்பாபிஷேகத்தை நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு நேயர்களுக்கும் எல்லா தெய்வங்களையும் தரிசித்த பெருமை கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கவலை நீங்கும், வாழ்வில் வெற்றி பெறும். பொதுவாகவே கும்பாபிஷேகத்தை பார்க்கும் போது அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பெருமையை கேட்கிற போது பாவங்கள் நீங்கும், 12 ஆண்டு கால தவ பலன் எல்லோருக்கும் கிடைக்கும், மறுபிறவி இல்லை, முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், 7 தலைமுறையை பிடித்த சாபங்கள் தீரும் என்பது கும்பாபிஷேகத்தினுடைய பெரும் பலன். நேர்மறை ஆற்றல். அதே போல யாகசாலை பூஜை நடந்து முடிந்திருக்கிறது. பூஜையிலிருந்து நிறைய பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வந்து யாகசாலையை சுற்றி சுற்றி மக்கள் தொட்டு வணங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்மியமாக இந்த பகுதி காட்சி தருகிறது. வர்ணனையை தொடர்கிறார் கவியரசி.
1: குடமுழுக்கு நீர்த்துளிகள் கோடி அருள் துளிகளாகி குடும்பங்கள் தோறும் மங்களம் பொழியட்டுமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. கோபுரத்தின் மீது புனித நீர் பொழிகிறது. அந்த நீர்த்துளிகள் கோபுரத்தை மட்டுமல்ல, பக்தர்களின் உள்ளங்களையும் புனிதப்படுத்துகின்றன. இது ஒரு சாதாரண குடமுழுக்கு மட்டுமல்ல, இது ஒரு பண்பாட்டின் புதுப்பிப்பு, இது ஒரு பக்தியின் புத்துயிர்ப்பு, இது ஒரு பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சி. கல்யாண காமாட்சி அம்மன் சன்னதியை சுற்றிலும் பக்தர்களின் வெள்ளம். மஞ்சள், சிவப்பு, பச்சை நிற ஆடைகளில் பெண்கள், மலர் மாலைகளுடன் பக்தர்கள், கைகளில் தேங்காய் பழம் மலர் ஏந்திய குழந்தைகள். அம்மா காமாட்சி என்ற பக்தி முழக்கம் எங்கும் ஒரே ஆனந்தம். அம்மையே அருளின் வடிவமே, அகிலம் காக்கும் அன்னையே, கல்யாண வரம் தரும் கல்யாண காமாட்சியே, உன் திருவடியில் சரணம் அம்மா, உன் திருவடியில் சரணம் அம்மா என்று பக்தர்களின் மனம் அம்மனை தரிசிக்க ஏங்கி சன்னதிக்குள் நகர்கின்றன. குளவை ஒலிக்கிறது, மங்கள வாத்தியம் முழங்குகின்றது, மலர் தூவப்படுகின்றன. அம்மனின் திருமேனி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மங்கள ஒளியில் ஜொலிக்கின்றது. மலரினும் மென்மையான மனம் கொண்டவளே, மழையினும் குளிர்ந்த அருள் கொண்டவளே, கல்யாண காமாட்சியை காணும் கண்களுக்கு விருந்தாகி வேண்டும், வேண்டும் வரம் தரும் தாயாகி என்றும் அருள் புரிவாயாக என்று பக்தர்கள் அருளை வேண்டி நகர்ந்து கொண்டே இருக்கின்றனர். இதோ இதோ சிவாலயத்தின் புனித சூழல். ஓம் நம சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரம் காற்றில் கலந்து கொண்டிருக்கிறது. அமைதியின் வடிவாக, ஆற்றலின் வடிவாக, அருளின் வடிவாக அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் பக்தர்களுக்கு. மலர் கொண்டு பூசித்தாலும், மனம் கொண்டு துதித்தாலும் மனக்கவலை தீர்ப்பவரே மல்லிகார்ஜுனேஸ்வரர். மக்கள் வாழ்வில் மங்களம் அருள்வாயாக. திருநீரு அணிந்த நெற்றிகள், ருத்ராட்சம் அணிந்த பக்தர்கள், கூப்பிய கரங்கள், கண்களில் கண்ணீர், இதயங்களில் பக்தி, இதுதான் இன்று இந்த திருத்தலத்தின் கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றது. அருள் பெருகட்டும், அன்பு பெருகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், அனைத்து இல்லங்களிலும் மங்களம் நிறைந்திருக்கட்டும் என்று ஒவ்வொருவரின் வரங்களிலும் வேண்டுதல்களிலும் கல்யாண காமாட்சி அம்மனை நினைத்து நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். என்னப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா.

0: தாயுமல்லவா, பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா என்று அவரை வேண்டி விரும்பி பாடல்களுடனும் ஆடல்களுடனும் சன்னதிக்குள் சென்று கொண்டிருக்கின்றனர். ஆடிய பாதமே அம்பலவானே, ஆடிய பாதமே அம்பலவான், நின் ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ என்று வார்த்தைகளாலும் பாசங்களாலும் இந்த திருத்தலம் இன்று கண்கொள்ளா காட்சியை சுமந்து நிற்கின்றது என்றே கூற வேண்டும். கல்யாணாமத் அம்மன் அனைவருக்கும் நல்ல திருமண வாழ்வையும் நல்ல குடும்ப வாழ்வையும் அருளட்டும். மல்லிகார்ஜுனேஸ்வரர் அனைவருக்கும் மன நிம்மதியும் நலமும் வளமும் அருளட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழனின் உயரிய பண்பாடு போல இந்த திருக்குட முழக்கு விழாவின் மங்கள அருள் அனைவரின் வாழ்விலையும் நிறைந்திருக்கட்டும். அம்மன் அருள் சிவன் அருள் என்றும் நம்முடன் இருக்கட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் நமசிவாயா. அரோகரா அரோகரா அரோகரா என்ற பக்தி பரவசத்தோடு இந்த வர்ணனையை தொடர்கிறார் நீலவினோதன்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னார்க்கும் இறைவா போற்றி என்ற கோயிலுடைய சிறப்பு சிறப்புகளை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோயிலுக்கு பின்புறத்திலே விநாயகருடைய சன்னதியும் அதற்கு அருகாமையிலே துருக பெருமானுடைய சன்னதியும் அமைந்திருக்கிறது. அந்த இரண்டு சன்னதிகளுக்கு மேல் கோபுரங்கள் இருக்கிறது. அந்த கோபுரங்களுக்கும் குடமுழுக்கு இப்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் வரிசையாக நின்று அதை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்குள் இருக்கிற அத்தனை கோபுரங்களுக்கும் மேலும் மக்கள் வந்து தரிசிப்பதற்கு அந்த கலசங்களை தொட்டு வணங்குவதற்கு புனித தீர்த்தங்களை அவர்கள் மீது படும் அளவுக்கு இங்க சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோயிலை சுற்றி வரிசையாக வருவதற்கு அதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பூமாலைகள் எல்லாம் வரிசை வரிசையாக தோரணம் தோரணமாக கோயிலை சுற்றி அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மகாலட்சுமி.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: தருமபுரி. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு. நான் பிரதோஷ விரதத்தை இங்கிருந்துதான் ஆரம்பிச்சேன். நினைச்சது நடக்கும், நம்பி கூட வரலாம்.
3: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க?
2: நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
3: ஆரம்பிச்சேன்.
2: கோயில் கும்பகம் சேர்த்துக்கு பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தோம். இப்ப வேற பக்கத்துல போயிட்டு.
3: என்ன மாதிரியான வேண்டுதல் கோயிலுக்கு வருவாங்க?
2: அதை நினைச்சிட்டு நம்ம வந்தாலும்
3: நடக்கும். சரி, இப்ப இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது, எப்படி இருக்கு உங்க மகிழ்ச்சி? ஏன்னா ரொம்ப நாளா நடக்கணும்னு எல்லாரும்
2: நல்லா இருக்குது, நிம்மதியா இருக்குது, சந்தோஷம்.
3: சிவராத்திரி வந்து நடக்கவே இல்லை.
2: ஆமா ஆமா,
3: வெளியிலதான் நடந்துட்டு இருக்கு.
2: ஆமா,
3: காலசமிதிலேதான் உங்க பேர் சொல்லுங்க.
4: ஞான செல்விங்க. அப்புறம் சமர்ப்பேன். ஒரு 25 வருஷமா
3: வந்துருக்கீங்க.
4: கண்டிப்பா அந்த அம்மா காமாட்சி பண்ணதுல நல்லா படிக்குங்க. அவள் கேட்டதான் கொடுப்பாள தவிர குறைச்சி கொடுத்துறப்படாது இல்ல. நல்ல சக்தி வாய்ந்த அம்மா. இந்த மல்லிகார்ஜுன ரொம்ப நல்ல
3: ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த வகையில் அதுலயும்
4: இதுல ஒரு சிறப்பு வந்து இங்க ஒரு தூண் வந்து பேப்பர் கூட வெளியே வரும். அந்த அளவுக்கு தொங்கு தூள் இருக்கீங்க.
3: பெரிய கோயிலுக்கு எந்த விதமான ஒரு சிறப்பு இருக்கோ அதே விதமான சிறப்பு நம்ம கோயிலுக்கும் இருக்கு. வாய்ந்த கோயில் இருக்கு. நம்ம தகவல் இருக்கிறது முக்கியம்.
4: பயங்கரமா ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மண்ணில பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தரும் அப்படின்றது
3: ஐயா உங்க
5: தருமபுரி.
3: எத்தனை வருஷமா வந்து?
5: 30 வருஷமா வரும்.
3: வேண்டுதல்ன்றதை
5: விட எனக்கு தேவையான பூரா இறைவனை கொடுத்துட்டாருங்க. நான் நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் வரேன். எல்லாத்தையும் இது வேணும் அதெல்லாம் கேட்டீங்க. மனசு சொல்றது அவரே நிறைவேற்றாரு. அதெல்லாம் நன்றி மட்டும்தான். ஒரு 10 வருஷமா நன்றி சொல்றேன். ரொம்ப சிறப்பான ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. மனசு ரொம்ப திருப்தி இருக்காங்க. இல்லைங்க, இன்னைக்கு தாங்க வரேன். இன்னைக்கு தான் வரேன்.

0: அத்திய பக்தர்கள் இந்த அவங்களுடைய வேண்டுதல்கள் போயிட்டு தரிசி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில இருக்கும் நிகழ்ச்சியோட நிறைவாக வர்ணனையை நிறைவு செய்ய இருக்கிறார் லீலவிட்டது.
1: மிக சிறப்பான முறையிலே அந்த அரை மணி நேரம் நம்முடைய தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மிக சிறப்பான முறையிலே இந்த வர்ணனை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆங்காங் நிறைய பேர் வீட்டில் இருப்பார்கள், கோயிலுக்கு வர முடியாத சூழலில் கூட இந்த வர்ணனையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுடைய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும், மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி, துர்கை சன்னதி, எல்லா சன்னதிகளிலும் இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கு இன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நேரலையை கேட்டவர்களுக்கு மறுபிறவி என்பதில்லை. 12 ஆண்டு கால தவ பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையிலே பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும். கோபுரத்தின் ஒவ்வொரு கோபுரத்தின் மேலும் வெண்கொற்றா குடையானது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. பக்தர்கள் ஏறி சென்று அந்த கோபுர கலசங்களை தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கும், அதே போல புனித தீர்த்தத்தை மக்கள் மீது வாரி வாரி சிவாச்சாரியர்கள் எல்லாம் மக்கள் மீது அந்த புனித தீர்த்தங்களை வாரி வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். சகல பாவங்களும் நம்மை விட்டு போகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த கோயிலின் வரலாற்று சிறப்பு மிகுந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கொண்டு சிவனுடைய நாமத்தை உச்சரித்த வண்ணம் கோயில் வளாகத்திலே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் சிவனருள் கிடைக்கட்டும். இந்த நேரலையை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய நேய உறவுகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இறையருள் கிடைக்கும் என்று வாழ்த்தி நேரலையிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம், நிலையம் திரும்புகிறோம். என்னாருடைய சிவனையே போற்றி, என்னார்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: மங்கள இசை முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, பக்தர்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கை பெருக காமாட்சி அம்மன் மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த புனித காட்சிகளை உங்கள் செவிக்கு விருந்தாக அளித்தோம் நமது நேரடி வர்ணனை நிகழ்ச்சியில்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கோட்டை கோவில் காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார் அர்ஜுனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் தருமபுரி மற்றும் போச்சம்பள்ளி குமரன் சில்ஸ். நேர்முக வர்ணனையை வழங்கினார்கள் ஜே எஸ் லீல வினோதன், எம் கவியரசி. நிகழ்ச்சி அமைப்பு புகழ் மாரிமுத்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மயந்தரோடு சேலம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
14: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
13: செம்ம டேஸ்ட்,
14: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
17: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
18: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. திரையாக வளமர கேட்டு ரசிச்சிருக்கோம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள்.

அச்சரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: திரைசை நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடல் அமரன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345. பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: திரை இசை நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடல் சீதாராமம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: நாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி ஏதும் கலப்படம் இருக்கா?
7: அத விடுங்க நாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க நாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
10: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: கல்யாணத்துல கவனிச்சியா?
14: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
13: அதோட வெள்ளி

0: வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
6: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
7: இப்போதெல்லாம் மேடையில் பேசுகிறவர்களே இந்த இடத்தில் கைதட்டினால் நல்லது என்று சொன்னால்தான் பார்வையாளர்கள் கைதட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு பாராட்டு பஞ்சம் நாட்டில் கடுமையாக உலவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. சபாஸ், சரியாகச் சொன்னீர்கள் புகழ்மதி என்று பாராட்டினேன் நான். பாராட்ட மறுக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பாராட்டா? மிக்க நன்றி. எனக்கு சபா சொல்லி பாராட்டிய உங்களுக்கு பாராட்டுக்கள் என்று கைதட்டினார் புகழ்மதி. இப்படி ஒருவருக்கொருவர் நீ என்னை பாராட்டு, நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று மாற்றி மாற்றி புகழும் வழக்கம் பெருகிவிட்டதால்தான் பாராட்டே குறைந்து விட்டதோ என்னமோ என்றேன் நான். பாராட்டுவது ஓர் இனிய பண்பு. ஒருவர் செய்த நல்ல செயலுக்காக அவரை பாராட்டுவதும் புகழ்வதும் விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதும் நல்ல குணங்கள் தாமே. அதை ஏன் மக்கள் இப்போதெல்லாம் செய்ய மாட்டேன் என்கிறார்கள்? கேள்வி கேட்க தொடங்கினார் புகழ்மதி. இப்போதெல்லாம் பெரும்பாலான விருதுகளும் புகழ்ச்சிகளும் சொல்லி வைத்து பெறப்படுவதால் அவற்றிற்கான மரியாதைகள் குறைந்துவிட்டன. பாராட்டுவதற்கும் நல்ல மனம் வேண்டும். பாராட்டு பெறுவதற்கும் அருமையான குணநலன் வேண்டும். இவையெல்லாம் இப்போது அரியதாகி போனதால் பாராட்டும் அரிதாகி போனதோ என்னவோ. சிலருக்கு பாராட்டுவது என்பது நோய் போல இருக்கும். தன்னை பார்த்து வணக்கம் சொல்பவரை கூட சபாஷ், அருமையா வணக்கம் சொல்கிறீர்கள் என்று பாராட்டுவார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் பாராட்டினால் பாராட்டு அர்த்தமற்று போய்விடும். சிலருக்கு பாராட்டு என்பது போதை போல ஆகிவிடும். நேற்று நான் அதை செய்தேனே, நேற்று நான் அதை பேசினேனே, நேற்று நான் அதை எழுதினேனே என்று கூறிவிட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று வழியே கேட்டு பாராட்டு பெறுவார்கள். இவர்களுக்கு பாராட்டு பெறுவது போதையாகி விடுகிறது. உண்மையான செயல் வீரர்களுக்கு பாராட்டு என்பது தங்க கிரீடம் இல்லை, முள் கிரீடம் என்று எங்கோ படித்த ஞாபகம். சில நல்ல குணநலம் வாய்த்தவர்கள் பாராட்டை ஒரு பொருட்டாக மதிப்பதே கிடையாது. அதேபோல ஏச்சு பேச்சுக்களையும் குற்றச்சாட்டுக்களையும் கூட அவர்கள் ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது. பொதுவாக செயற்கரிய செயல்களை செய்பவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டுவது என்பது ஒரு இனிய பண்புதான். திட்டி வளர்க்கப்படும் குழந்தைகளை விட பாராட்டி வளர்க்கப்படும் குழந்தைகளே சாதித்து வளர்கிறார்கள். இருந்தாலும் பாராட்டை ஏற்றுக்கொள்வதும் தவிர்ப்பதும் சாதனையாளர்களின் தனிப்பட்ட பண்பு நலன். ஆச்சாரிய வினோபா பாவே, பூதான இயக்கத்தின் தந்தை, காந்திய கோட்பாடுகளில் அசைக்க முடியா நம்பிக்கை வைத்திருந்தவர். அவருக்கு ஒரு நாள் மகாத்மா காந்தியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஆர்வத்தோடு பிரித்து படித்த வினோபாஜி படித்த வேகத்திலேயே அந்த கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து போட்டார். பக்கத்தில் இருந்த வினோபாஜியின் நண்பர்கள் மகாத்மாவின் கடிதமாயிற்றே, இதை ஏன் கிழித்தீர்கள் என்று கேட்டனர். என் மதிப்பிற்குரிய மகாத்மா அவர்கள் இந்த கடிதத்தில் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த புகழ் வார்த்தைகளுக்கு நான் பொருத்தமானவனா என்பது எனக்கு தெரியாது. இந்த கடிதத்தை நான் கிழிக்காமல் வைத்திருந்தால் அவ்வப்போது எடுத்து படிக்கும் போதெல்லாம் ஆணவம் தலைக்கேறிவிடும். அதனால் கிழித்தெறிந்தேன் என்றார் வினோபாஜி. பாராட்டை பொருட்படுத்தாதவர்கள் பெருமைக்குரியவர்கள் வினோபாஜியைப் போல. பாராட்ட மறக்காதவர்களும் பெருமைக்குரியவர்களே மகாத்மாஜியைப் போல. நம்புவோம் நாளையும் நமதே.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி.

0: நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: உற்சகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10:07.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
9: முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கடவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
13: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
1: நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப்பை நேர்க்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும்.

0: நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் காதலி, பாடல் மும்பாய் காற்றே மும்பாய் காற்றே. நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: பத்து மணி 19 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள்.
10: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
11: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
0: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
14: வணக்கம், வெண்ணாமட்டிந்து தர்சன் பேசுறேன். பாடம் வந்து காதலின் விழுந்தேன். பாடல் வந்து தோழியா என் காதலியா யாருடைய.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி

0: தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: 10:27 நிமிடத்தில் நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
6: நான் எரப்பட்டியிலிருந்து சின்ன தம்பி பேசுறேன். எனக்கு சூரியவம்ச படத்திலிருந்து ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ பாடல் வேண்டும். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 8420.
3: தாத்தா, இது என்ன செடி?
4: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
3: தாத்தா. வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
4: எதுக்கு?
3: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
4: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேர்களை நாம் இணைகின்றோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
6: வணக்கம், நான் பாலகோடு பக்கம் வாழைத்தோட்டத்தினர் பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாடம் வந்து பிரியமான தோல்வியில் வந்து பெண்ணே நீ பெண் தானே அந்த பாட போடுங்க. நன்றி.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: 10:41 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: காலை வணக்கம் தருமபுரி மம்பளைக்கு. எனக்கு பிடிச்ச பாடல் கும்மம்பட்டு கவுண்டர்ல இருந்து காக்கும் சேரும் போது வாழ்க்கை வருகின்றது. அந்த பாட்டு போடுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திருநாய்க்கு முட்டி அண்ணா நகர் ராணி முருகேசன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: நேர்களை, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: அனைவருக்கும் சுவையான வணக்கம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்னன்னா மரவள்ளி கிழங்கு கூட்டு. இத குச்சி கிழங்கு, மர்ச்சினி கிழங்கு, கப்பா அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கிறாங்க. இந்த மர்ச்சினி கிழங்கு கூட்டு செய்யறது ரொம்பவே சுலபம். ஆனா அது செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தின சின்ன தகவல் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு காலத்துல ஏழையோட பிரதான உணவா இருந்தது. அரிசி வாங்கி சோறு பொங்கி சாப்பிட வசதி இல்லாதவங்க அடுத்து மர்ச்சினி கிழங்கத்தான் நாடுவாங்க. ஒரு கிலோ 8 ரூபா, அதாவது 50 காசு. ஒரு பாக்கு 2 கிலோ கிழங்கு கிடைக்கும். தென் தமிழகத்துல இந்த கிழங்கும் சால மீன் சொல்லுவாங்க. ஒரு பாக்கு நிறைய சால மீன் கிடைக்கும். அந்த சால மீனும் இந்த மர்ச்சினி கிழங்கும் வாங்கினாங்கன்னாவே போதும், அன்னைக்கு

0: நாளோடைய சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தது. இன்னும் நிறைய பேர் மீன் வாங்க முடியலன்னா கூட வத்தல் மிளகா இருக்குல்ல, அம்மியில வச்சு அரைச்சு அந்த அவிச்சு கிழங்கோட வச்சு சாப்பிடுவாங்களாம். பசியை போக்கிய இயற்கை கொடுத்த இந்த உணவுப் பொருள் மரவள்ளி கிழங்கு. இதுல கூட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, தேங்காய் 5 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெயில தான் நீங்க தாளிக்கணும், அப்பதான் ரொம்ப சுவையா இருக்கும். கடுகு, கருவேப்பிலை. இப்ப இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவி அதை நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் அதை கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைங்க. இது வேகிற டைமில் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்ச தேங்காய், மிளகு, சீரகம் இது மூணுத்தையும் நல்லா விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு 90% வெந்துகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அரைச்ச இந்த விழுத அந்த மரவள்ளி கிழங்குல சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி இன்னும் 10% வேகிற அளவுக்கு விட்டுருங்க. கிழங்கு நல்லா வெந்து நல்லா வாசனை வரும்பொழுது தாளிப்பு கரண்டி எடுத்து தேங்காய் எண்ணெய், அதில் கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி ஒரு 2-3. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கோம், அதனால் அதுவே காரம் லைட்டாக கொடுக்கும். காஞ்ச மிளகாய் தேவைன்னா நீங்கள் தாளிப்பில் பயன்படுத்திக்கலாம். தாளிப்பு பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சு அதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு கூட்டுல சேர்த்து தாளிச்சு இறக்கி வச்சிங்கன்னா ரொம்பவே அருமையான மரவள்ளி கிழங்கு கூட்டு தயார். முன்ன இந்த கிழங்கை பத்தி சொன்ன தகவல்ல இது சோறுக்கு பதிலாக மாற்று சாப்பாடாக பயன்படுத்தி இருந்தாங்க. அதனால சோறுக்கு எப்படி குழம்பு ஊத்தி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரிதான் தென் தமிழகத்திலேயாகட்டும் கேரள மாநிலமாகட்டும் இத உணவோட முதன்மை வகையாக வைத்து இதுக்கு ஒரு குழம்பு செஞ்சு அது கூட சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம இப்போ செஞ்சிருக்கக்கூடிய இந்த கூட்டை நீங்க எப்பவும் போல மத்த கூட்டை எப்படி சாப்பிடுறீங்களோ, சாப்பாட்டுக்கு சாப்பிடறதா இருக்கட்டும், இல்ல சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், இல்ல தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், இல்ல நான் இதை எப்படி பாரம்பரியமா சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு கூட்டுக்கு மீன் குழம்போ இல்ல சிக்கன் குழம்போ செஞ்சு அந்த கிழங்குக்கு நீங்க இந்த குழம்பை ஊத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும், தேவாமிரதமா இருக்கும். இந்த உணவு வகை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க செஞ்சு பாருங்க, இல்லனா உங்க வீட்டுல செய்யறவங்க இருந்தா அவங்க கிட்ட சொல்லி செஞ்சுதான் சொல்லுங்க.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கமான மனதின் குரலை சென்னையிலிருந்து கேட்கலாம்.
7: कृपया हमारे विशेष कार्यक्रम की प्रतीक्षा कीजिए। ये आकाशवाणी है।
8: श्रीमद् भगवद् गीता में कहा गया है, यदि व्यक्ति की बुद्धि शुद्ध हो तो अक्सर छोटे छोटे कर्मों की नैतिक योग्यता भी बड़े बड़े कर्म कर डालने में समर्थ होती है। बुद्धि तो एक तलवार के समान है। जीवन में जो कुछ भी इंसान के सामने आता है उसकी काट छांट करना ही बुद्धि का काम है। इसके विपरीत जब बुद्धि शुद्ध ना हो तब किसी कर्म की नैतिक योग्यता का ज्ञान मनुष्य को नहीं हो सकता। इस तरह बुद्धि के अभाव में अच्छा कार्य भी बुरा बन सकता है।
9: महात्मा गांधी का कहना है,
10: मैं भगवान को मानवता की सेवा द्वारा देखने का प्रयत्न करता हूँ, क्योंकि मैं जानता हूँ भगवान न ऊपर आकाश में है और न नीचे पाताल में, वो तो सब में है।
11: The best of entertainment, information, education, अब आपकी एक उंगली के इशारे पर। कहीं भी कभी भी रहे हरदम अपडेट। आज ही डाउनलोड

0: ये सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்
3: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
4: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வர அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
3: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
4: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க.

0: தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள்.

நீங்க ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்க வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்கவிடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள், டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்

தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரை

திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது.
இந்த சந்த

சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒரு

ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.

0: சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: जुड़कर अपने कारोबार को आगे बढ़ा रही है। गाजियाबाद की बबीता शर्मा जी इसका बहुत अच्छा उदाहरण है। बबीता जी पूजा की सामग्री का एक छोटा सा स्टॉल लगाती थी, फूल दिए अगरबत्ती नारियल जैसी चीजें बेचकर वो अपने परिवार की आजीविका में हाथ बंटाती थी। पीएम स्वनिधि से उन्हें आर्थिक मदद मिली और धीरे धीरे सड़क किनारे का उनका छोटा सा स्टॉल एक दुकान में बदल गया।
1: Prime Minister Narendra Modi is holding bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today. The two leaders are reviewing cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. MOUs in this regard are expected to be signed today. Today, Prime Minister Narendra Modi first attended a yoga program organized by the Yoga Federation of Uzbekistan, and later he reached to the palace of Uzbekistan President Shavkat Mirziyoyev, where he was given a ceremonial welcome, and now both the leaders are participating in the bilateral talks. The death toll from the flash floods in central Nepal has risen to 734 today, with more bodies being recovered. Nearly 2,500 people are still missing following the disaster. Bodies have been recovered from all 8 affected districts as rescuers race against time to search for those missing and rescue those stranded on the 5th day since the disaster. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said 108 Indian nationals have been rescued so far in Nepal following flash flood tragedy. In a social media post, Mr. Jaiswal said the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The External Affairs Ministry said that 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. India is continuously supporting the relief and rescue operation in flash flood hit Nepal. In women's cricket, India will begin their T20 Asia Cup campaign against Ireland today at the Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. Harmanpreet Kaur will lead India, while Smriti Mandhana will be the vice captain. India are the most successful team in the competition's history, winning 3 of the 5 editions. And that is the end of this news bulletin.
2: நேரம் நண்பகல் 12:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மலரும் மொட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மலரும் மொட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் ஒன்றியம் ஒட்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தேசபக்தி மிகுந்த பாடலான செந்தமிழ்நாடனும் போதிலும் ஒரு அழகான கதையும் சொல்ல வருகிறார் 8வது மாணவி ஏ சசிகலா.
5: செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்றும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்றும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைன பொருணை நதி என மேவியாறு பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர்

0: பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியார் யாரும் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடு என்ற பேரினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தன்னென்ன நானென தானேனா தன தன்னென்ன நானென தானானா. எழுதியவர் சுப்பிரமணி பாரதியார். நான் அடுத்ததாக கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார். அவர் காட்டிற்கு நடுவில் ஒரு வடை கடை போட்டார். அதற்கு வானத்தின் மேல் ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது. அந்த காகம், பாட்டி எனக்கு ஒரு வடை தாருங்கள் என்று கேட்டது. பாட்டி அதற்கு, நான் உனக்கு வடை தந்து என்ன பையன் எனக்கு என்று திட்டிவிட்டது. காகம் சோகமாக மரத்தின் மேல் அமர்ந்தது. நரி ஒன்று வந்தது காகத்தை பார்த்து, காகமே, இந்நேரம் உன் வாயில் ஒரு வடை இருந்திருக்கும், ஏன் காணவில்லை என்று ஏராளமாக சிரித்தது. காகம், போங்க நரி அண்ணா, நானே அந்த பாட்டி வடை கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப சோகத்தில் உட்காந்திட்டு இருக்கேன், நீங்கள் வேற அப்படின்னு அந்த காகம் சொன்னிச்சு. நரி அதற்கு, என்ன அந்த பாட்டி உனக்கு வடை தர மாட்டேன்றுச்சா, வா ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி காகத்தை கூட்டிட்டு போச்சான். நரி காகத்துக்கிட்ட 100 இலை ஒரு கிளை பிஸ்டுவான்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த காகம் போய் அதெல்லாம் பிஸ்ட் வந்துச்சான். அப்ப அந்த பாட்டி வெயில தானே வடை சுட்டுட்டு இருக்கோம், அதனால அந்த அதெல்லாம் வச்சு ஒரு கொடை பண்ணி அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்களாம். பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 4 வடை தந்துச்சான். நரி இருந்துக்கிட்டு சாப்பிட முடியாத காக்காக்கு 2 வடையை கொடுத்துச்சான். காக்கா கிட்ட மொத்தமாக 6 வடை இருக்குமா. காக்காவும் அதை ஃபுல்லாக சாப்பிடாத. எப்பயுமே காக்காவுக்கு ஒரு குணம், ஏன்னா எது கிடைச்சாலும் அது மட்டும் சாப்பிட நினைக்காது, மற்றவங்களையும் கூட்டிகிட்டு தான் சாப்பிட நினைக்கும். அதே மாதிரி இப்போ 6 வடையும் எல்லா காக்காவையும் கூப்பிட்டு தான் சாப்பிட்டு போனாங்களாம். அன்னையிலிருந்து அடுத்த நாள் காகாவும் நரியும் அந்த பாட்டி கடையிலே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாங்களாம். காக்கா எதுக்குன்னா வானத்து மேலே போய் யார் யார் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லுமா. பாட்டி வந்து அப்போ வடை சுட்டு வைக்குமா. மற்றபடி மண்ணெல்லாம் சுட்டு வைக்கும் போது அந்த வடை ஆறிடும், அதனால யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து அந்த காக்கா பார்த்துட்டு சொல்லும் போது கரெக்டாக அந்த பாட்டி வந்து வடை போடும்போது சூடாக இருக்கும், அதனால சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க. நரி எதுக்குன்னா அந்த சாப்பிட்டு காசு கொடுக்காத ஓடுறவங்க. பாட்டியால் ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ஓட முடியாத பாட்டியால. அதுக்கு அந்த நரி வந்து ஓடி போய் கர்ஜிச்சுனா காசு கொடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கு தான் அந்த நரி. நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்ததாக கதை தாங்க. கதை சொல்றதுல எனக்கு அலாதி பிரியங்க. நான் கதை சொல்ல ஆரம்பிச்சா எல்லாரும் ரசிச்சு கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் கேளுங்க. நடன பூச்சி கதை ஒன்று சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்ல வருகிறார் ஏழாம்பு மாணவி ஜே மைதிலி.
2: ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க மகை வீட்டுக்கு போகிறதுக்கு காடு வழியாக தான் போகணுமா. காட்டு வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்துச்சான். அந்த புலி இருந்துக்கிட்டு, எனக்கு பசிக்குது, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு, என் மகை வீட்டுக்கு போகிறேன், நெய் போட்டேன், ரொட்டியை சாப்பிடுவேன், கொழு கொழுன்னு ஆயிடுவேன், அப்போ நீ என்னை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு இருக்கும்போது நரி வந்துச்சான். நரி இருந்துக்கிட்டு, நான் உன்னை சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னிச்சான். நான் என் மகை வீட்டுக்கு போகிறேன், நெய் போட்டேன், ரொட்டியை சாப்பிடுவேன், கொழு கொழுனு ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு இருக்கும்போது கரடி வந்துச்சான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு, நான் என் மகை வீட்டுக்கு போகிறேன், நெய் போட்டேன், ரொட்டியை சாப்பிடுவேன், கொழு கொழுன்னு ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு அவன் மகை வீட்டில் போய் நெய் போட்டேன், ரொட்டியை சாப்பிடுறதும் அவன் மகக்கிட்ட, நான் போயிட்டேன்னா திருப்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அவன் மகந்துக்கிட்டு, ஏன்னு கேட்டதுக்கு, என்னை சாப்பிட்றதுக்கு நிறைய விலங்குகள் இருக்குது, அதனால் போயிட்டுனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். திருப்பி அவன் மகந்துக்கிட்டு, என் தோட்டத்தில் ஒரு பெரிய பூசணிக்காய் இருக்குது, அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உன்னை உட்கார வைக்கிறேன், அது நான் சொல்கிற மந்திரத்தை சொன்னினா நீ யாருமே சாப்பிட மாட்டாங்க, நீ நல்லபடியாக போய் வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாட்டியை அதில் உட்கார வச்சிச்சான். திருப்பி அந்த பாட்டிக்கிட்ட, நான் எனக்கு எந்த கிளையுமே தெரியாது, நடனா பூசணி துணக் துணக்குன்னு சொல்லி மந்திரத்தை சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு இருக்குமா, திருப்பி புலி வந்துச்சான். இங்கே ஒரு வழியில் கிளவி போனாலே பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு எந்த கிளையுமே தெரியாது, நடனா பூசணி துணக் துணக்குன்னு சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு இருக்கும்போது திருப்பி நரி வந்துச்சான். நரிக்கிட்ட, இங்கே ஒரு கிளவி போனாலே பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு எந்த கிளையுமே தெரியாது, நடனா பூசணி துணக் துணக்குன்னு சொன்னிச்சான். திருப்பி போயிட்டு இருக்கும்போது கரடி வந்துச்சான். கரடிக்கிட்ட, இங்கே ஒரு கிளவி போனாலே பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு எந்த கிளையுமே தெரியாது, நடனா பூசணி துணக் துணக்குன்னு சொல்லிட்டு வீடு போய் பத்திரமா சேர்ந்துருச்சான். நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்விக்கண் திறந்த காமராஜர் பற்றிய தகவல்களும் எங்கள் தமிழ் பாடலும் காடு பாடலும் மை தேடும் பேனா கதை என பலவற்றை அழகாக சொல்ல வருகிறார் ஏழாவப்புமான வி கே வர்சின்.
1: தோன்றின் புகழோடு தோன்று என்ற குரலுக்கு பொருந்திய காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் சிறுவயதிலேயே உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் முதலிய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை நாட்டிற்காக சிறை சென்றுள்ளார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் காமராஜர். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் இவர் போட்ட முதல் கையெழுத்து, மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்க, தன் பசி வந்தால் 10 பறந்து போகும், குழந்தைகளின் வயிற்றில் பசி இருந்தால் காதில் எப்படி பாடம் ஏறும் என்பதை உணர்ந்த அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவர் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம். மேலும் 12,000 புதிய பள்ளிகளை திறந்து கட்டாய கல்வி, இலவச கல்வி என பல திட்டங்களை கொண்டு வந்தார். கல்வி தந்த கையால் கலப்பைக்கும் மதிப்பளித்தவர், உழவுக்கும் தொழிலுக்கும் அந்தனை செய்து காட்டியவர், 9 முதலமைச்சர், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என இத்தனை அதிகாரங்கள் இருந்தும் அவர் சேர்த்த சொத்து சில கதிர்வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மட்டுமே. இன்று காமராஜர் நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்வி கணல் இன்றும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அவர் கட்டி எழுப்பிய அணைகள் இன்னும் நிரம்பியே இருக்கிறது. அவர் விதைத்த விதை இன்னும் அரசியலில் ஒரு பாடமாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த மாமனிதனின் புகழ் இந்த பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும். அவர் காட்டிய பாதையில் பயணிப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் மரியாதையாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்ததாக எங்கள் தமிழ் அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பருமே, அன்பும் மரமும் மூக்கிவிடும், மச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் புலிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தென்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காடு பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும் கிளியே, நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுரத்தலையே, யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே சுரதா. அடுத்ததாக மை தேடும் பேனா கதை சொல்ல போகிறேன். மை தேடும் பேனா. ஒரு ஊரில் ஒரு பாப்பா இருந்தால், அந்த பாப்பா பேரு ரியா. ஒரு நாள் அவள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரக்குள்ள கீழே ஒரு பேனா இருந்துச்சு. அந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்தாள். அந்த பேனாவை எழுதி பார்க்கும்போது அதில் இங்க் இல்லை, இங்க் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டான். அந்த பேனா யா என்னை தூக்கி போட்டேன்னு கேட்டுச்சு. ரியா வந்துக்கிட்டு, நான் உன்னை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வேண்டாம் அப்படின்ச்சு. அந்த பேனா போ சோகமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ரோஜா பூக்கிட்ட, ரோஜா பூவே உன் சிவப்பு நிறத்தை எனக்கு தருவாயான்னு கேட்டுச்சு. அந்த ரோஜா பூவும், நான்லாம் தரமாட்டேன், நான் தந்தேன் நீ எனக்கு எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். பக்கத்தில் போனதும் ஒரு சாமந்தி பூ இருந்துச்சு. சாமந்தி பூவே உன் மஞ்சள் நிறத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மஞ்சள் பூவும், நான்லாம் தரமாட்டேன் அப்படின்ச்சு. கொஞ்ச நேரம் போனதும் பக்கத்தில் ஒரு தாமரை இருந்துச்சு. தாமரை பூவே உன் வெள்ளை நிறத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த தாமரை பூவும், நான்லாம் தரமாட்டேன் அப்படின்ச்சு. ஒரு சோகமாக போய் உக்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ யாரோ பேனாவேன்னு கூப்பிட்ற மாரி இருந்துச்சு. என் சுற்றியும் புத்தியும் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மேலே பார்த்தா ஒரு மேகம் மட்டும். நான் உனக்கு என் ப்ளூ கலர் தரேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பேனா வந்துக்கிட்டு, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பேனாவும் தன்னோட நேரத்தை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க.
0: நிகழ்ச்சியில் எடுத்தாக நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சமஸ்கிருத சொற்களில் தமிழ் அர்த்தங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் என சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி எஸ் ராகினி.
2: நமஸ்காரம், வணக்கம், ஆசீர்வாதம், வாழ்த்து, இம்சை, துன்பம், கஷ்டம், வருத்தம், கீர்த்தி, புகழ், சம்பளம், ஊதியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தேகம், ஐயம், தினசரி, நாள்தோறும், தேசம், நாடு, பரிசு, கொடை, பரீட்சை, தேர்வு, புண்ணியம், அறம், பூஜை, வழிபாடு, யுத்தம், போர், ரத்தம், குருதி, ஜனம், மக்கள், ஜன்னல், காலதர், குரு, ஆசிரியர், தெய்வம், கடவுள், அனுமதி, இசைவு, ஆரம்பம், தொடக்கம், ஆயுள், வாழ்த்துக்கள், ஆச்சரியம், வியப்பு, உத்தரவு, கட்டளை, உபயோகம், பயன்பாடு, சீக்கிரம், விரைவாக, வருஷம், ஆண்டு, ஜெயம், வெற்றி, விவாதம், உரையாடல், வேகம், விரைவு, சாக்கிரதை, எச்சரிக்கை, வித்தியாசம், வேறுபாடு, நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தாக தேசத்தந்தை

0: மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் ஒரு அழகான கதையும் சொல்ல வருகிறார் ஏலாப்பு மாணவி டி கிருத்திகா.
1: இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? கதிரவேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கயிற்தடி கொண்டவர், கண்ணியமாய் வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எழுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர், இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர், இந்தியாவின் தந்தையாம், நம்மிதயம் காந்தியாம். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? கதிரவேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கயிற்தடி கொண்டவர், கண்ணியமை வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர், இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர், இந்தியாவின் தந்தை நம்மிதயம் காந்தியாம். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? அடுத்ததாக கிழவனும் கடலும் கதை. சாண்டியாகோ தாத்தாவும் மனோலியன் என்ற பையனும் கடலுக்கு சென்றார்கள். அப்பொழுது சாண்டியாகோவுக்கு 80 நாட்களாக மீனே கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மனோலியன் அப்பா வந்து, இவனுக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது, இந்த சாண்டியாகோவுக்கு உன்னை வேற மீன் பிடிக்கிற இவங்க கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ சாண்டியாகவும் பேச்சு துணிக்கு யாருமே இல்லைன்னு சரின்னு நம்ம விடாமுயற்சி வெற்றி தரணும்னு சொல்லிட்டு அவர் கடலுக்கு போய் 85 நாளாக மீன் பிடிச்சிட்டே இருந்தாராம். அப்போ நம் 86வது நாளாக அவருக்கு நைட்டு வந்து அவர் தூங்காமல் அந்த தூண்டியிலேயே பார்த்துருந்தாராம். அந்த தூண்டியில் மீனே கிடைக்கலையாம். மறுபடியும் அவர் தூக்க தூங்குமா இருந்துச்சான். ஆனால் அதில் மீன் மாட்டினது இழுத்துச்சான். இழுத்ததும் அந்த மீன் மாட்டினதை அவருக்கு தெரிவிச்சிச்சான். அதனால் அந்த மீன் பார்த்ததுமே, இந்த மீன் இருந்துக்கிட்டு பெரிய மீனாக தான் இருக்கணும், இதை நம்ம எப்படியோன்னு பிடிச்சிடணும், அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் இதை காட்ட முடியும்னு அவர் அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாராம். அவருக்கே அறியாமல் அவரே தூங்கி விட்டாராம். அதனால் தூங்கி விட்டுறதை பார்த்துட்டு அவர் எழுந்திரிச்சதுமே, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தூங்கிட்டீங்க, நம்ம தப்பு பண்ணிவிட்டீங்க, இனிமேல் நம்ம இது தூங்கவே கூடாது, இதை பிடிச்சாட்டி தான் நம்ம தூங்கணும்னு அவர் விடாமுயற்சியோடு அதை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாராம். அது மேலேயே வரலையாம். அவரும் அது மேலேயே வராமல் இருக்குமா, சுறா மீன்கள்லாம் நான் போடுறேன், வா மீனே வா, உன்னை தான் நான் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அது இருந்துச்சான். அந்த சாண்டியாகோ அந்த மீனை பிடிச்சிட்டாராம். பிடிச்சதும் அந்த படகு அது ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை சைடில் கட்டிட்டு போனாராம். கடற்கரைக்கு போகும்போது சுறா மீன்கள்லாம் வந்து அந்த மீனை சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டு தான் அவர் வருத்தத்தோடையே அவர் வீட்டுக்கு கிளம்பினாராம். மனோலியன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தானான். மனோலியன் வாடாரான்னு சொன்னாராம். சொன்னதும் சாண்டியாகோ வந்துக்கிட்டு, நான் பிடித்த மீனை நீ பார்த்தியான்னு சொன்னாராம். அதுக்கு மிச்சம் வந்தது எலும்பும் வெறும் தலையும் தான் வந்துச்சு அப்படின்னு சாண்டியாகோ சொன்னாராம். நானும் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு சொன்னாராம். உன்னோட விடாமுயற்சி வெற்றி தர மாதிரி நீ செஞ்சிட்ட தாத்தா, உன்னு கூட தான் மீன் பிடிக்க வருவேன் இனிமேல அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம்.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் மலரும் மொட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ்.
0: நிகழ்ச்சியிடத்தாக ஒரு சிறிய போயம் தாங்க, அது எனக்கு தெரியும், நீங்க கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஆராப்பு மாணவி ஆர் தீசிகா.
3: சாரா காலரே சென்றவர் டி ஸ்கொயம் எழுதியவர். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீ, த பீப்புள் குவர்ஸ் இன் த பிரிஸ் த காக்னட் குவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், த நீம் ட்ரீ ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால், த டேமரிங் குவர்ஸ் ஆஸ் pleasant sec, the dates leaf is as sharp as a blade, the tick tree fruit the tick tree has useful hood, the mango quivers has fruits that is good sara coleridge.
0: நிகழ்ச்சி நடந்தாக தமிழ் மொழி வாழ்த்து பாடலை அன்போடு பாட வருகிறார் எட்டாப்பு மாணவன் ஜி சந்தோஷ்.
4: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்திட அனைத்து மலர்ந்திட, வன்மொழி வாழியவே, ஏற்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
0: பாவேந்தர் பாரதிதாசன் பாடலை பாட வருகிறார் எட்டாவது மாணவி ஆர் ரத்திகா.
5: இன்ப தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழ் எங்கள்

0: தமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழங்கள் உயிருக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் வைரத்தின் வாழ் பாரதிதாசன். நன்றி.
1: அழகு தோட்டம். தோட்டத்தை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அதோ தோட்டத்தோட ஒரு அழகு தோட்டம் பாடல் பாட வரேன் கேளுங்க அப்படின்னு பாடுகிறார் நான்காவது மாணவன் ஆர் சுதர்சன்.
2: அழகு தோட்டம், தோட்டத்திலே வண்ணம் பூ பூத்து புழுங்குதே, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுதே, பசுமையான புல்லை தேடி மாடுமேயுதே, பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுதே, உயரமான மரத்திலே பழம் தொங்குதே, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குதே, அழகு தோட்டம் பார்க்கும் போது நம்ப இருக்குதே, ஆட்டம் ஆடி பாட்டு பாடு ஆசை பொங்குது.
1: நிகழ்ச்சி நடந்தாங்க, கொண்டாட்டம் தாங்க அனைவருக்கும் தேவையானது. அந்த அடிப்படையில் கொண்டாட்டமா கொண்டாட்டம் பாடல் பாட போகிறேன் கேளுங்க அப்படின்னு பாட வருகிறார் நான்காம் வகுப்பு மாணவி ஆர் கார்த்திகா.
3: கொண்டாட்டமா கொண்டாட்டம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம், பிரடி கொண்ட சிங்கத்துக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், காட்டில் வாழும் விலங்குக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சான், பச்சை கிளி முதல வந்து பந்து ஒன்றை தந்துச்சான், தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையிலே மாட்டுச்சான், புள்ளி மான் மேல ஒன்று துள்ளி துள்ளி அடிச்சுச்சான், பெரிய கரடி தேக்குப்பட்டி பேச்சாம்பழம் தந்துச்சான், காட்டெருமை ஓலை கட்டி கட்டி வெள்ளம் தந்துச்சான், எல்லாமே சேர்ந்துச்சான் ஆடி பாடி மகிழ்ந்துச்சான்.
1: நிகழ்ச்சி நடந்தாக அன்னை தமிழே பாடலை பாட வருகிறார் நான்காவது மாணவி ஆர் ரமிதா வர்சனி.
4: அன்னை தமிழே நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை போல்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே நான் காமராசன்.
1: நிகழ்ச்சி நடந்தாக ஆங்கில பாடல் பாட வருகிறார் நான்காவது மாணவி ஆர் வர்ஷாஸ்ரீ.
5: ஒன் ஃபிங்கர் டேன் டேன் டேன் டேன் டு ஏ யூ ஸ்டார் கொக்கர கோகோ, டூ ஃபிங்கர் டேன் டேன் டேன் டேன் டு ஏ கவு மவு மவு மவு, த்ரீ ஃபிங்கர் டேன் டேன் டேன் டேன் டு ஏ கேட் மியாவ் மியாவ் மியாவ், ஃபோர் ஃபிங்கர் டேன் டேன் டேன் டேன் டு ஏ பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை, ஃபைவ் ஃபிங்கர் டேன் டேன் டேன் டேன் டு ஏ லயன் ரோ ரோ ரோ.
1: தகவல் சேகரிப்பு பாடல் ஒன்றை பாடப்போகிறார் நான்காம் வகுப்பு மாணவன் எஸ் விஷ்ணு.
6: டம்மு டம்மு டும்மு டும்மு டமரம் போடுங்க, கும்மாளமாய் கொண்டாடுவோம் ஆடி பாடுங்க, முயலன்ன முயலன்ன எங்கே போறீங்க, மூணையரட்டினம் ஏறிதான் சுத்த போறீங்க, ஏனையண்ணா ஏனையண்ணா எங்கே போறீங்க, மேலந்தாளம் மலங்குறத கேட்க போறீங்க, கரடியண்ணா கரடியண்ணா எங்கே போறீங்க, கரங்காட்டம் ஒளியாட்டம் ஆட போறீங்க, மயிலக்கா மயிலக்கா எங்கே போறீங்க, மலை மேகம் கூடிருச்சு ஆட போறீங்க, குயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, குக்கு என கூவி பாட போறீங்க, டம்மு டம்மு டும்மு டும்மு டமார் போடுங்க, கும்பாலமாய் கொண்டாடுவோம் மாடி பாடுங்க.
1: நிகழ்ச்சி எடுத்தாக நிறைய படிக்க எனக்கு பிடிக்குங்க, பாட்டு சொல்ல பிடிக்கும், கதை சொல்ல பிடிக்கும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் எனக்கு நிறைய பாட்டு தெரியும், நான் ஒப்பிக்க போகிறேன் கேட்டு மகிழ்ச்சி அடிங்க அப்படின்னு பாட வருகிறார் மூன்றாவது மாணவி எஸ் கயல்.
7: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நம்ம சிரிக்கலாம், பொண்ணு குட்டியே பொண்ணு

0: வெளி தண்டாதே, விரும்பி தின தளித்தருவன் வெளி தண்டாதே, வெளி தந்தாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போகாதே, பறந்து போகாதே, பழுத்த நல்லா பள்ளம் தருவேன் பறந்து போகாதே, பறந்து போகாதே.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக சிட்டி சிட்டு பாடலும் மாம்பழ பாடலும் பாட வருகிறார் மூன்றாவது மாணவி எம் தீபிகா.
2: சிட்டே சிட்டே பறந்து வா, சிறகை சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கு மணிகளை கொட்டி கொட்டி தின்னவா, சிறந்த வைகை.

0: உன்னை போல பறக்கணும், உயர உயர பறக்கணும். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், திக் தி திக்கும் மாம்பழம். உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாருங்க, பங்கு போட்டு தின்னலாம்.
1: நிகழ்ச்சி நடந்தாங்க இரண்டு பாடலுங்க. இரண்டு பாடலுமே நான் நிறைய பாடக்கூடிய பாடல் தான். இதோ அந்த பாடலை நீங்களும் கேளுங்க அப்படின்ட்டு சொல்ல வருகிறார் மூன்றாம் உபமானவி வி அரிதா.
2: பொம்மை பொம்மை பொம்மைப்பா, புதிய புதிய பொம்மைப்பா, கையை வீசும் பொம்மைப்பா, கண்ணை சிமிட்டும் பொம்மைப்பா, தலையை ஆட்டும் பொம்மைப்பா, தளம் போடும் பொம்மைப்பா, எனக்கு கிடைத்த பொம்மை இப்போ ஏதும் இல்லை உலகில். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா, அ பாடி பாப்பம்பா, அ இ உ ஏ ஆ. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா, அ இ பாடி பாப்பம்பா, அ இ உ ஏ ஐ ஓ ஓ.
1: நிகழ்ச்சி நடந்தாக இளையோர் ஆத்திச்சூடி ஒன்றையும் பாடல் ஒன்றையும் பாட வருகிறார் மூன்றாம் வகுப்பு மாணவி எம் கிருத்திகா.
3: இளையார் ஆத்திச்சூடி, ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டே, எதையும் மூன்றிப்பா மற்றவருக்கு உதவிசே, சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட, தை பொங்கால் இனிதே, பூச்செடி வளர்த்திடு, வேர்க்க விளையாடு, வல்ல தமிழ் பயிர் பாரதிதாசன். தடத்தட தடத்தட மாட்டு வண்டி, எந்த ஊர் போகிறாள் மாட்டு வண்டி, நானும் வருவேன் மாட்டு வண்டி, சேர்ந்து போவோம் மாட்டு வண்டி, டக் டக் டக் டக் குதிரை வண்டி, எந்த ஊர் போகிறாள் குதிரை வண்டி, நானும் வருவேன் குதிரை வண்டி, சேர்ந்து போவோம் குதிரை வண்டி, தடத்தட தடத்தட தொட வண்டி, எந்த ஊர் போகிறாள் தொட வண்டி, நானும் வருவேன் தொட வண்டி, சேர்ந்து போவோம் தொட வண்டி.
1: நிகழ்ச்சி நடத்தாக நீங்கள் வந்து தரையில் வீடு கட்டி பார்த்துருப்பீங்க, அதில் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து விண்ணில் வீடு கட்ட போகிறேன், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவன் மீ பிரதேஷ்.
4: விண்ணில்

0: மாலையாக மாட்டல கதிரவனை கூட்டி வச்சு கண்ணாம்பூச்சி ஆடல வெண்ணு படகேறி விண்வெளியை சுத்தல மேகலமா செத்து வச்சு மக்தியாடி தொங்குல வேண்டமை வெறுப்படுத்து பூமியு பார்க்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மூன்றாவது மாணவன் எம் கார்த்திக்
2: பிரியன். I see a small boy, I see a small boy, small boy, small boy, what do you see? I see a blue bird, I see a yellow duck, I see a green frog, I see a red fish.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக வீரமங்கை வேலு நாச்சியான் அவர்களின் வரலாறை வீரமாக சொல்ல வருகிறார் எட்டாவது மாணவி ஏ சசிகலா.
3: சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார் இவர் 16 வயதில் ராஜா முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். 1772 வந்து ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கையின் மீது போர் தொடுத்தனர். அந்த படையில வந்து முத்து வடுகநாதரை வந்து காளையார் கோவிலில் கொன்னுட்டாங்க. வேலு நாச்சியாரும் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் தப்பித்து திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள விருமாட்சியால் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வந்து அவங்க வாழ்ந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படையாங்க அமைச்சு ஆங்கில 8 வருஷமாக அந்த படைக்கு வந்து தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ஆயுத கடங்கு எங்கே இருக்குது, சேமித்து அவங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுண்ணுயிரியாக அவங்க வந்து அந்த படைப்பிரிவினர் வந்து உதவியுடன் கண்டறிந்தார். அப்புறம் நம்பிக்கைக்குரிய படை தளபதி குயிலியும் அவங்களுடைய தொண்டை சின்ன மருது பெரிய மருது மருது சகோதரர்கள் வந்து அந்த படைக்கு வந்து ஒரு ஊக்கமளித்தாங்க. வேலுநாச்சியார் வந்து 8 வருஷமாக அந்த படைக்கு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. 8 வருஷம் முடிஞ்சதும் காளையார் கோவிலில் வந்து விஜயதசமி நாளன்று நடக்குது அந்த இது. அப்பவே குயிலி சொல்றாங்க, நான் வந்து பெண் படைகளோட போய் அந்த பூக்குடியில வந்து ஆயுதங்கள்லாம் நான் மறைச்சிட்டு கொண்டுட்டு போறேன். அப்புறம் எப்படி நீங்க உள்ள வரலானா நான் வந்து அந்த ஆயுத கடங்களை வந்து அது நெருப்பு பற்ற வச்சிடறேன், அப்ப நீங்க அந்த நெருப்பை பார்த்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு குயிலி சொல்றாங்க. வேலுநாச்சியாரும் சரின்னு சொல்லிட்டு

0: அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் குயிலி வந்து தன்னுடைய உடம்புலேயே தன்னையே மாய்த்துக்கிட்டு அந்த தீக்கடங்களை வந்து குதிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த தீ எரியிறத பார்த்து வேலுநாச்சியர் எல்லாம் படைகள்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்களோட சிவகங்கையை வந்து மீட்டுடுறாங்க. மீட்டுட்டு அடுத்து இந்தியாவோட பெண் அரசி வந்து வேலுநாச்சியார், நம்ம தமிழ்நாட்டில் வந்து வீரமங்கையினும் தென்னிந்தியாவில் ஜான்சி ராணினும் என அழைக்கப்பட்டார்.
1: நேர்களை நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் ஒன்றியம் ஒட்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
2: இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய மலரும் மொட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
7: எனது அருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
6: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
7: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும்

0: தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின் படி நமது மூவண்ணக் கொடி பிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
1: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
0: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள் தான். அதாவது நாடெங்கிலும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் ஒரு மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியம்

0: மாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித்தலைவர் வாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50.

0: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி பண்பலை 102.5 இலும், ஏற்காடு பண்பலை 100

0: 7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். வாழும்போதே பூமி சொர்க்கமாக இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத இந்த வரிகள் நமக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய வரிகள் இன்னும் ஆழமாக நம்ம மனசில் பதியணும்னு நினைக்கிறேன். ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி தெரியும், இந்த கவியரசி சொல்கிற ஆத்திச்சூடி அதுவும் சுற்றுச்சூழல் ஆத்திச்சூடி தெரிஞ்சுக்கலாமா? அசுத்தம் தவிர்த்து சுத்தம் போற்று, ஆற்றல் பெருக ஊற்று நீர் அருந்து, இயற்கையை காக்க பசுமை தேற்று, ஈடில்லை உயிர்க்கு ஈட்டிடு மழைக்கு, உலகை அழிக்கும் மாசை விளக்கு, ஊர்வினை விலக உழவரை வணங்கு, என்றும் தேவை எரிபொருள் சிக்கனம், ஏற்றம் பெறவே கழிவு மேலாண்மையே மாற்று, ஐயம் தேவையோ ஐம்போதம் நோக்க, ஒன்றுபட்டால் ஒழியுமே சூழல் கேடு, ஹோசோன் ஓட்டை தந்திடும் கேட்டை, ஔடதம் வேண்டாம் நற்சூழல் காத்தல், இக்தே நமக்கு இன்றி அமையா தேவை. என்னங்க அந்த ஆத்திச்சூடி மாதிரி இந்த ஆத்திச்சூடியும் நம்ம மனசுல எப்பவுமே இருந்தது அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் நம்ம கைவசம் இருக்கும். பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வர முடியலனாலும் அவங்க அவங்க தன்னிலை பாட்டுல சுற்றுப்புறத்தை பாதுகாத்து வச்சுக்கலாம். தான் மாறினால் தானாக இந்த சமூகமும் மாறும், அதுல எந்த வித ஐயமும் இல்ல. நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ

கல்விக்கடன் திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தர்மபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.

0: recovered from all 8 affected districts as rescuers race against time to search for those missing and rescue those stranded on the 5th day since the disaster. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said 108 Indian nationals have been rescued so far in Nepal following the flash flood tragedy. In a social media post, Mr. Jaiswal said that the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The External Affairs Ministry said that 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. 598 Indian nationals crossed into Nepal from China in the last 2 days. Meanwhile, 900 Indian nationals who are yet to depart from China are safe, and Indian Embassy in Beijing is in touch with them directly or through the local government. The ministry added that the government of India has been working in close coordination with the Nepali and Chinese authorities for the rescue and relief efforts. The Indian Embassy in China has informed that the Tibet Autonomous Region authorities have set up 2 dedicated 24-hour English language hotlines to assist the families seeking information about the missing foreign nationals in the wake of the recent flash floods and mudslides. It said the hotlines can be reached at 0086-891-681-7165 and 0086-183-0802-6705. In hockey, defending champions Germany will take on Spain in the men's AFIH World Cup final in Wavre, Belgium at 8 p.m. Indian Standard Time today. And that is the end of this news bulletin.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மதியம் 1:10.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் கடிதம் மூலம் கானங்களை கேட்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். என் அன்பான நேயர்களே, இவ்வளோ நாள் நம்ம கடிதம் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த பாட்டை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிஸியான டைமில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்கள் குடும்பத்தோட நீங்கள் எழுதின உங்களுக்கு பிடித்த பாடலை கடிதம் மூலமாக கேட்டு ரசிக்கலாமா? இன்றைக்கி கடிதம் மூலம் கேட்டிருக்கோம் அந்த அன்பான நேயர் யார்னா, மதிகோன்பாளையம் வி மோகன் சுதா அவங்க கேட்டிருக்காங்க. கும்பக்கரை தங்கையா படத்திலிருந்து இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், எஸ் ஜானகி மனோகுரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். என்ன நேயர்களே, ஒரு தென்றலான ஒரு பாட்டை உங்கள் குடும்பத்தோடு கேட்டு ரசிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டையை எழுத்து உங்களுக்கு பிடிச்ச படம் பாடல்னு எழுதி நேயர் விருப்பம் பகுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் தர்மபுரி பண்பலை 102.5 அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தாலுக்கா தர்மபுரி 6368 07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு ரசிக்கலாம்.

அடுத்தது தென்றலோடு ஒரு குயில் பாட்டையும் கேட்டிருக்கிறாங்க. வட்டப்பட்டியிலிருந்து செல்வம் பிரசன்னா, என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:05. என்ன நேர்களே, இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, இந்நேரம் பாட்டை கேட்டுட்டு நீங்களும் கடிதம் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க, அடுத்தடுத்து உங்கள் பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக பாடலை கேட்டிருக்கிற அந்த அன்பான நேயர் யாருன்னா, பூகானொலியிலிருந்து ராஜா சின்ன பாப்பா கேட்டிருக்காங்க. ஊமை விழிகள் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நேரம் 1:30, பண்பலை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்மளோட தமிழரோட கலாச்சாரம் தான், தமிழருடைய உணவு பழக்க வழக்கம் தான். அதனால் வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து நான் டீட்டெயிலாக பேசணும், செய்யணும், பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், செய்கிறேன். அதனால் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஹெல்த் அவேர்னஸ், அதாவது வந்து ஆரோக்கிய விழிப்புணர்வு வேணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதாவது வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது வேறு, பட் ஆனால் அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றது வந்து வேறு. அதனால் வந்து ஆரோக்கிய விழிப்புணர்வு தான் வந்து என்னுடைய மெயினான கான்செப்டாக இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி இன்னும் நான் கொஞ்சம் வந்து விளாவறியாக பேசணும், செய்யணும், பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, மகிழ்ச்சியாக வாழ ஒரு சில சிறந்த வழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொன்மொழிகள் இருக்குது. அதாவது வந்து ஈட் ஹாஃப், வாக் டபுள், லாஃப் ட்ரிபிள், லவ் வித்தவுட் மெஷர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அருமையான பொன்மொழி. அதாவது வந்து எப்பயுமே சாப்பிட்றது வந்து அறவையாக சாப்பிடுங்கன்றது, முட்டை முட்டை சாப்பிட்றது, வாந்தி வர அளவுக்கு சாப்பிட்றது, அதை வந்து பண்ணக்கூடாது. என்றைக்குமே எவ்வளோ பிடிச்ச பொருளாக இருந்தாலும் ஈட் ஹாஃப், ஒரு அளவுக்கு மேலே வந்து வயிறு ரொம்பனா எந்திரிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு கூட வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த முதல் மீல் வந்து வந்து நமக்கு வயிறு முட்டை முட்டை பசிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக எடுக்கக்கூடாது. அதாவது பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் முடித்த உடனே சாப்பிட்றது வந்து ஒரு சூப் ஒன்று குடிக்கலாம், ஒரு முட்டை ஒன்று சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறமா நீ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து எப்பயுமே ஈட் ஹாஃப், வாக் டபுள், நிறைய நடங்க, லாஃப் ட்ரிபிள், இதை கூட சிரிங்க, நல்லா ஜாலியாக சிரிங்க. அடுத்தவன் மனசு நோகாத, அடுத்தவனை புண்படாத சிரிங்க. அடுத்தவனை வந்து கெடுத்துட்டு அவன் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சிரிக்காதீங்க, அது ரொம்ப கோரமான ஒரு சிரிப்பாயிடும். அதனால் அது வேண்டாம். அதனால் வந்து லவ் வித்தவுட் மெஷர், அதாவது அன்புக்கு உடை உண்டோ அடைக்கும் தாள், அதாவது அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது, அன்புக்கு எல்லையே இல்லையே முருகா அப்படின்ற மாதிரி நமக்கு அன்புக்கும் வந்து எல்லை கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, யாரையும் கெடுக்காதீங்க, யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் முடிந்தளவு உழைங்க, முடிந்தளவு உங்களவில் சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள்

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேரம் 1:34. அடுத்ததாக கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிற அந்த அன்பான நேயர் யார்னா, நாகர்கூடலேருந்து ஈஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:40. அடுத்த பாடலை கேட்டிருக்கிற அந்த அன்பான நேரியார்னா சேலம் கொண்டலாம்பட்டி காட்டூர் பகுதியிலேருந்து கே கே கணேசன் மல்லிகா கேட்டிருக்காங்க. வசந்த மாளிகை படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: கண்ணே.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை கேட்டு ரசித்தோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதை பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவோட பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, நல்ல உணவா இருக்கிறதுனால வாண்டட் அதிகமா இருக்கு. அதனால ரேட் அதிகமா போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்க மார்க்கெட் பண்றதுன்னா, பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்கள் காய்க்கக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு.

0: இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்றைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
1: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நூற்றாண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர் ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் ISTவிதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராம

0: நெடுவயல் அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியிலிருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1000 மேற்பட்ட ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7 தேதி வரை நாளொன்றுக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவரோவ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:55. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு சேலம், கருப்பூரில் தலா 5 சென்டிமீட்டரும், நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், நீலகிரி பார்வுட் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா, திண்டுக்கல் நத்தம், நாமக்கல் மங்களபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், நீலகிரி நடுவட்டம், நீலகிரி எமரால்ட், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், கடலூர் பன்ருட்டி, நீலகிரி அவளாஞ்சி, புதுக்கோட்டை அறத்தாங்கி, நீலகிரி மேல்கூடலூர், சிவகங்கை மானாமதுரை, கோயம்புத்தூர் சோழையார் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், சென்னை சொலிங்கநல்லூர், புதுக்கோட்டை நாகுடி, நீலகிரி கூடலூர் பஜார், கடலூர் வனமாதேவி, கோயம்புத்தூர் உபாசி, சேலம் ஓமலூர், கோயம்புத்தூர் அடிவாரம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, சேலம் தம்மம்பட்டி, கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், புதுக்கோட்டை ஆலங்குடி, சேலம் மேட்டூர், சேலம் கங்கவள்ளி, சேலம் எடப்பாடி, ஈரோடு அம்மாப்பேட்டை, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில்

0: இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37°C 38°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28°C ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான முன்னறிவிப்புகள். தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தற்போது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
8: வணக்கம் சார்.
9: வணக்கம் ஐயா.
8: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
9: என்னுடைய பெயர் வை. ராமதாஸ் காந்தி. புதுவையைச் சேர்ந்த ஒரு கவிஞர். தனியார் ஆலையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 11 நூல்கள் முழுமையாக கவிதை நூல்களாக எழுதியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில் அந்த கதையை திரும்ப நான் புதுப்பித்து கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணிமேகலையும் அப்படி கூறியிருக்கிறேன். மேலும் 3 நந்திவர்மன் என்ற மன்னனுடைய வரலாற்றையும் என்னுடைய கவிதை நடையில் கூறியிருக்கிறேன். எனக்கு ஒரே நூல், ஒரே நடை நூல், தமிழே அமுதை என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறேன் ஐயா.
8: நீங்க வாங்கின பரிசுகள், பட்டங்கள், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கிறேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெருங்கவி என்ற விருது வாங்கியிருக்கிறேன். புதுவை அரசு கலைமாமணி என்ற விருது 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்கிறேன். இப்படி 52 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா.
8: இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு உங்க மூலமா சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 50 காப்பியங்கள், அதுல ஒன்று சிலப்பதிகாரம். 5 தமிழ் காப்பியம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சிறந்த கவிஞர், அரசியல்ல வந்து நடுநிலை அமைந்தவராகவும், இசை மற்றும் நாட்டிய கலைகளை அறிந்தவராகவும், சமய பொதுமை பேணிய மாபெரும் சான்றோராகவும் பன்முக திறன் கொண்டு இளங்கோடிகள் இருந்திருக்காரு. அவரை பத்தின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: அதாவது 50 காப்பியத்தின் பெருமையை நம் முன்னோர் பாடலாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் தான், கந்தா மணிமேகலையும் தான், நந்தா வளையாபதிவான், வாசகனுக்கியும் தான், திளையாத குண்டலகே சிக்கும் என்ற ஒரு பாடலும், சிந்தாமணி திகழ் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, பஞ்ச காவிய மனக்கிளர்ந்தவர் என்ற ஒரு பாடலும் 50 காப்பியத்தின் புகழை நமக்கெல்லாம் சாற்றுகின்றன. இத்தகைய பெருமை கொண்ட சிலப்பதிகாரத்தை பலரும் உளங்குளிர பாராட்டி புகழ்ந்துள்ளார்கள். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகு இன்புற வகுத்த சேரன் தெரிந்த சிலப்பதிகாரம் என அடியார்க்கு நல்லார் உரை சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த அடியார்க்கு நல்லார் தான் முதன் முதலில் சிலப்ப

அதிகாரத்திற்கு உரை எழுதியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என சிலப்பதிகாரத்தை சுவைத்து நம் சிந்தையுள் பாடுகிறார் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை. நம் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், நாட்டின் பலம், ஆட்சி முறை, நகரத்தில் மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின் வந்த புலவர்கள் செம்பொற் சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை

0: மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின் வந்த புலவர்கள் செம்பொற் சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை நுணுக்கம் செறிந்த இலக்கியம் என்றும் வரலாற்று உண்மைகளை காட்டும் பொன்னேடு என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். காவியத்தில் அரசியல் நெறி விளக்கம், தத்துவ செழுமை, பக்தியின் மேன்மை, எல்லா சமயங்களும் சம நோக்கோடு போற்றுதல் ஆகியவற்றை ஒருங்கே காணலாம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளை விட்டொழித்து பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் எடுத்து காட்டியுள்ளார். சேரன் தன் வாரிசுகளான இருவரில் இளையவரான இளங்கோ ஆட்சி பீடம் ஏறுவார் என்று கணிவன் கூறியதும் அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இருக்க தம்பியான நான் அரசாள்வதா என்று உடனே துறவரம் பூண்டு கணிவனுடைய உரையை பொய்யாக்கியவர் நம் இளங்கோவடிகள். மேலும் சில மூட பழக்கங்களை கூடாது என்ற முறையில் கதையில் வரும் பாத்திரங்கள் மூலம் நமக்கு விளக்குகிறார். ஐம்பெருங்காப்பியங்கள் அவற்றுள் இரு நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி ஆகிய மூன்று நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. நம் மூவேந்தர் மற்றும் அன்றைய ஆட்சியின் நடைமுறைகளை அறிய உதவும் நூல்களாக இவை உள்ளது. கடந்த தமிழரின் முதல் காப்பியம் என்ற பெருமை பெற்ற சிலப்பதிகாரம் காப்பிய கட்டமைப்பாலும் எடுத்துரைப்பாலும் உலகில் வேறெந்த மொழிகளும் காண கிடைக்காததோர் முன்மாதிரி காப்பியம் என்ற பெருமையை பெறுகிறது. இக்காப்பியத்தின் தனித்தன்மையானதோர் அகக்கட்டமைப்பு உயர்ந்தே நம் முன்னோர்கள் இதனை இயல் இசை நாடகப் பொருள் தொடர்நிலை செய்யுள் என்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும் உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் பல அடைமொழிகளோடு அடையாளப்படுத்த முனைந்தார்கள். மேலும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மட்டுமே உள்ளத்தை வயப்படுத்தும் கதையமைப்பும் உயிர்ப்போடு உலா வரும் கதாபாத்திரங்களும் படிக்க படிக்க தவிட்டாத கவி இன்பமும் நம்மை ஈர்ப்பனமாக உள்ளன.
1: இளங்கோ அடிகள் அவர் எப்படியெல்லாம் வந்து காப்பியத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அவர் ஒரு சேர மன்னன், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கறதையும் சொன்னீங்க. அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கைய ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இளவரசு பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இவரது காலம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு. இப்ப இளங்கோவடிகள் அவர் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின பிறகு நாம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மூன்றெழுத்தில் நம் மூச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து மூன்று எழுத்து இருக்கு. அது மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த அளவுக்கு முத்தமிழ், மூவேந்தர், மூன்று நீதிகள், மூன்று தலைநகரங்கள், மூன்று நகரங்களின் பெயர்களிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று காண்டங்கள், மூன்று 10 காதைகள், முதன்மை பெற்ற கதை மாந்தர்கள் மூவர், இப்படி பொருளாலும் புனைவுகளாலும் வடிவாலும் வனப்பாலும் சிலப்பதிகாரத்தை வந்து புதுமையாக அவர் எழுதியிருக்காரு. பொதுவா பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற சொல்லாடலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற சொல்லாடலும் எல்லோராலும் பேசப்படும் வார்த்தைகள். இது சம்பந்தமான கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனுக்கு அதுவே யமனாக அமைந்தது என்பது முதல். இரண்டாவது, உரைசால் பத்தினி. பத்தினி என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு வரைமுறை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார். அதற்கேற்றவாறு சிறிதும் வழுவாமல் தன்னுடைய கணவன் உயிர் நீத்த போது அங்கு கணவனுக்காக நீதி கேட்டு அந்த பாண்டியர் மன்னன் அவையிலே போய் சென்று நீதியை நிலைநாட்டிய ஒரு வீரமங்கை என்ற உயர்ந்தோர் பின்னால புகழக்கூடிய அளவிற்கு கண்ணகி தன்னுடைய செயலால் உயர்ந்து நின்றார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது ஒரு பெரிய கதை. ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது, கோவலன் என்பவன் அவனுடைய பிறப்புக்கு முற்பிறப்பிலே ஒரு அரசனுக்கு தளபதியாக இருந்த போது பாடல் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஓரத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். அப்போது வந்த 2 பேர்கள் நீலி அவனுடைய கணவன் திருமணமாகி வந்தவர்கள். இவர் போலயே அவர்கள் வந்து வாணிபம் செய்ய அந்த நகருக்குள் வருகிறார்கள். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லி அந்த இளையவனை அவன் வாளால் வெட்டி கொள்ளுகிறான். அதனால் அந்த ஊழ்வினை

0: அடுத்த பிறவிகளுக்கு வந்து இவன் தவறு செய்து இல்லாவிட்டாலும் அந்த வினையால் மாய்க்கப்படுகிறான்.
1: சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போது இயல் இசை நாடகம் இது மூன்றையும் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆடற்கலை, இசைக்கலை, அழகுக்கலை, கட்டிடக்கலை, வணிகக்கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம அடுக்கிக்கிட்டே போகலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் உருவாக்கி இருக்காரு. இயல் இசை நாடகம் பிரச்சோம் இல்லையா, அதுல இயல் என்ற வகையில் இளங்கோடிகள் என்ன புதுமையை செஞ்சிருக்காரு?
0: அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி பாடலை தர வேண்டும் என்று வெண்பாவிலும் சரி, கட்டளை கலித்துறையிலும் சரி, மற்ற பாவகைகளை எந்த அளவுக்கு எது வர வேண்டுமோ அதை தன்னுடைய கதைக்கு ஏற்றவாறு அவர் தந்து கொண்டிருக்கிறார். கதை முழுக்க
1: பார்த்தோம்னா வெண்பா, குரல் வெண்பா, ஆசிரிய விருத்தம், அப்புறம் சந்தம் ததும்பும் இசை பாடல்கள், இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தெரியல, சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அதனால வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றதுக்கு இந்த சந்தம் ததும்பும் இசை பாடல்களை சொல்லலாம். ஏன்னா கோவலனே கண்ணகியை பார்த்து, காவேரிய பார்த்து கோவலன் பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது, இப்படி சந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
0: நீதி கேட்கும் நிலையிலே ஒரு வீரமிக்க பாடலை அங்க அவையிலே, அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி பிடர்தலை பீடம் ஏரிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டனி அருளிய அணங்கு சூருடை காளி தாருகன் வதைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயிற்காவலன் போய் அங்கு சொல்லக்கூடிய நெறிய மிக வேகமாக இருக்கும். இப்படி பகுதிக்கு பகுதி அவர் வந்து அழகாக பாடல்களை என்ன சந்தத்தில் தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் சிலப்பதிகாரம் முழுக்க.
1: அதனாலதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
0: இப்படி கோவலன் கண்ணகி அவள் அழகை நினைத்து பாடக்கூடிய மாசறு பொன்னே வளம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனி கரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமடமகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிதே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழ் இருங்கூந்தல் தையிலேன் என்னை என்று பலவாறாக அவளை பாராட்டி அழகாக எளிமையான பாடலாகவும் அவர் பாடுகிறார்.
1: அதாவது இது வந்து அழகா வர்ணனை பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா சரிங்கய்யா. மாசறு பொன்னே வளம்புரி முத்தே கோவலன் கண்ணகியின் அழகை வர்ணிக்கும் பாடல சொன்னீங்க. இப்ப நேயர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் இதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாசறு பொன்னே வளம்புரி முத்து இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிடுங்களேன்.
0: அதாவது மாசறு பொன்னே என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு குறை ஏதும் இல்லாத பசும் பொன்னே வளம்புரி சங்கின் இடையில் பிறந்த வளமான முத்தே தீதில்லாத நறுமணமே கட்டி கரும்பும் சுவைமிகு தேனும் இனிமை உடையவளே பெறுவதற்கு அறிய பெரும்பேராக இருக்கக்கூடியவளே என்று விழித்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இதில் என்னுடைய உயிர்க்கு மருந்தாக வரக்கூடியவளே என்ற ஒரு வரி வரும். இது எதை காட்டுகிறது என்றால் இவன் வெட்டு உண்டும் போது இவனுக்காக நீதி கேட்க வருவாள் என்ற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வரி தருமாக மருந்தே என்று அந்த பாடலில் பாடியிருக்கிறார்.
1: மறைபொருளாக இளங்கோடி.
0: ஆமாம். ஐம்புலன்களின் வாயிலாக தூய்க்கும் இன்பம் மகளிர் கண்ணிலே உள்ளது என்பா திருவள்ளுவர். இத்தன்மையில் மெய்வழியே கண்டுறும் இன்பமானது பொன்னே உயிரமுதே எனவும் வாய் வழியில் கண்டுறும் இன்பம் என்பது கரும்பு தேன் அமிழ்து எனவும் கண் வழியில் கண்டுறும் இன்பமானது முத்து மணி எனவும் நாசி வழியில் கண்டுறும் இன்பம் காசறு விரை எனவும் செவி வழியில் இன்புறும் இன்பம் யாழிடை பிறவா இசை எனவும் கருதிடல் நம் உள்ளத்தில் கவிதை இன்பத்தை ஊற்றி ஊன்றி ஓகை உரை செய்கிறது. இது கோவலன் கண்ணகியிடம் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் பலவாறாக நலம் பாராட்டினான் என்பதை உணர்த்துகிறது.
1: ரொம்ப அருமையா கருத்துக்களை சொன்னீங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கோவலனா தன்னை நினைச்சுக்கிட்டு பாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாடல்களை புனைஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி, ஆனா இல்லற வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருப்பாங்கிறத எப்படி அறிந்து அவர் பாடினார்னே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை அழகெல்லாம் சொல்லும் போது பூம்புகாருடைய அழகையும் அங்கே அமைந்த கோட்டங்களையும், அதாவது மாட மாளிகைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 7 அடுக்கு மாளிகை அப்படின்னா இது என்ன கற்பனையா எழுதியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி மாளிகையெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதுரையோடைய மதில் அழகை கூட அவரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. வீதி அழகை சொல்லியிருக்காரு, வணிக மாட்சியையும் சொல்லியிருக்காரு, சேரநாட்டு வேந்தன் இமயத்தை

0: நோக்கி செல்லும் செலவின் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு. நாடுகள், நகரங்கள், ஊர்கள், மலைகள், ஆறுகள், பொய்கைகள், வேந்தர்கள் என பல்வேறு விஷயங்களை அவர் சிலப்பதிகாரத்துல எடுத்து கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஐயா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கண்ணகி கோவலன் வரும்போது அந்த மதிலில் உள்ள கொடிகள் எல்லாம் இங்கே வராதீர்கள் என்று அவர்களை தடுப்பது போல, அந்த கொடிகள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்வது போல பாடல் அமைத்திருக்கிறது.
0: நிச்சயமா, அதாவது காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும், ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில் என்னென்ன வியாபாரம் நடந்தது, பொன்னு, வைரம், வைடூரியம், இந்த மாதிரி ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்ணகிய வந்து அவர் புகழ்ந்து பாடின பாடலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. அடுத்து அவர் வந்து காவிரியின் சிறப்பு, ஏன்னா காவிரி அப்படிங்கிறது தஞ்சை பகுதியில டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தாய் மாதிரி அந்த மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது காவிரி. அந்த காவிரிய பத்தி அவர் என்ன பாடியிருக்காரு, கோவலனே சந்தத்துடன் பாடுற மாதிரி பாட்டு அது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது காணல் வரி என்ற தலைப்பிலே அவர் எழுதிய மிக அற்புதமான பாடல். கண்ணகியும் மாதவியும் பிரியக்கூடிய ஒரு இடம் கோவலன் இசையில் வல்லவன். அதே மாதிரி மாதவியும் இசை மற்றும் எல்லா நுணுக்கங்களையும் கற்றவன், அதனால்தான் கற்றவரே கற்றவர் காமுறுவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் தங்களை இணைத்துக் கொண்டார். 12 வருடங்கள் மாதவியோடு குடும்பம் நடத்தினான் கோவலன். அவன் தன்னை மறந்து அந்த வரிபாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை யாழில் இசைத்து அந்த பாடலை பாடுகிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கல் அது ஓச்சி, கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக, அவன் காதலில் இருந்தாலும் கூட அந்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னனை அவனுடைய சிறப்பை, அவன் காவிரியை தாண்டி கங்கை வரை சென்று அவன் வெற்றி கொடி நாட்டினான் என்பதை இந்த காதல் பாடல் மூலமாகவும் தன்னுடைய நாட்டின் பற்றை விளக்குகிறான். அது மட்டுமல்ல, அந்த காவிரி வந்து அந்த தஞ்சை நகர் முழுக்க மக்கள் எல்லாம் செழிப்போடு வாழ்கிறாள் என்பதை காட்டுவதற்காக உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள், தன் குளிர்ச்சி பொருந்திய பாதங்கள் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க, விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி, அது நடக்கணும், அது ஓடிக்கணும் இருந்தா உழவர்களுக்கு பயன் தராது, அதெல்லாம் நடந்தாய் வாழி அப்படின்ற வார்த்தையை போடும். எவ்வளவு அற்புதமான அந்த இளங்கோடிகள்.
0: இதுல இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு நதியும் வந்து மலைப்பகுதிகளில் தான் ஓடி வரும், ஆனா சமவெளி பகுதிகள் வந்தோன்னா அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்ப வந்து திருச்சிக்கு கிழக்க பார்த்தோம்னா சமவெளி பகுதிகளில் வந்து காவிரி மெதுவாக தான் போகுது. அப்ப அந்த மெதுவாக போகக்கூடிய காவிரியை வந்து அவர் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு வந்து காவேரி அப்படின்னா அதுக்கு பொன்னின்னு கூட ஒரு பேர் உண்டு, ஏன்னா பொன் போன்று மின்னக்கூடிய ஏதோ ஒரு தனிமங்கள் தண்ணியில கீழே இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்கமாக தான் அது இருந்திருக்கணும்,
1: தங்க துகள்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்றாங்க,
0: ஆமா இன்னைக்கு காவிரி தோன்றுன அந்த குடகு மலை பக்கத்துல தங்க சுரங்கம் இருக்குது, கோலார் தங்க சுரங்கம் நம்ம சொல்றோமே. அப்ப இயற்கையிலேயே அந்த பகுதிகளில் வந்து தங்கம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்த தங்கம் வந்து நீரினால் அடித்து வரப்பட்டு காவேரியில வந்து தங்க துகள்கள் மின்னி கொண்டு போயிருக்குது. அதனாலதான் பொன்னி அப்படிங்கிற ஒரு பேரும் காவேரிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னொரு 4 வரையும் இருக்கு, அதையும் நீங்க சொல்லிடுங்களேன்.
1: அதாவது விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்க்காவா, மழவர் ஓதை வளவந்தன் வளவன் என்று சொல்லக்கூடிய அவன் மன்னனை சொல்றாங்க. வளவந்தன் வளனே அவனுடைய வளம் வாழி காவேரி என்று நாட்டையும் மன்னனையும் சிறப்பித்து முடிக்கிறார். இப்படி உழவர் என்று சொல்லும் போது கூட மன்னனை அதனோடு இணைத்து பாடுகின்ற அந்த சிறப்பு, சோழ மன்னரை மட்டுமே இப்படி பாடவில்லை, 3 மன்னர்களையும் சமநோக்கோடு அவருடைய வீரத்தையும் அவருடைய கொடைத்தன்மையும் அவருடைய ஆட்சி முறையும் சிறப்பாக விளக்குகிறார் 3 மன்னர்களையும்.
0: நிச்சயமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா,

0: இங்க வளவன் அப்படின்னு சொல்றது வந்து திருமாவளவன் அப்படிங்கிற கரிகார் சோழன் ஒரு சொல்ல
1: வருதான். ஏன்னா இவருக்கு முன்னோடி கரிகால் சோழன் தானே, கரிகால் சோழனையே அவர் விழித்து அவருடைய புகழ் வாழ்க என்று பாடுகிறார்.
0: அடுத்து நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அடுத்து வந்து அவர் நவரத்தினங்களின் வகைகளை பற்றி இவ்வளவு விரிவாக நம்முடைய இலக்கியங்கள் எதிலேயே சொல்லல இன்று வரை. அந்த நவரத்தினங்கள் எப்படி இருக்க வேண்டும், நவரத்தினங்கள் முத்து மட்டுமே,
0: அதை வந்து பிடிக்க முடியாது, அதாவது அதை வெட்டுறது கிடையாது. நவமணிகள் தான்,
1: மணிகள் எல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்துறது தான், ஆனா அதில் விளக்கு பெற்றது முத்து மட்டுமே. அதனால்தான் முத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
0: அது இயற்கையா வென்ற தோன்றது,
1: இயற்கையில் தோன்றது,
0: சிப்பிக்குள் முத்து தானே.
1: ஆமா ஐயா, இப்படி இந்த நவரத்தினங்களின் வகைகள், அதில் உள்ள 11 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு
0: குறைன்னு எடுத்துக்கோ,
1: ஆமா அது இல்லாத நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி குறையுள்ள ஒரு நவரத்தினத்தின் வகைகளை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஊறு விளைவிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நவரத்தன கல்லை நாம் வாங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது பொன் வகைகள்ல, அதாவது 4 வகை பொன்னாக அது வகைப்படுத்தி இருக்கிறார். அது சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என்று 4 வகை பொன்களாக, சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என ஓங்கிய கொள்கையின் பொலந்தெறி மாக்கள் களங்கிழி தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும். அந்த வீதியில் போனா எந்த பொண்ணு எந்த இடத்துக்கு கிடைக்கும் என்பது தெரியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான நகரம் என்று மதுரை விவரிக்கிறார்.
0: தங்கம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது,
1: 4 வகை தங்கம் நம்மளுக்கு தெரியாது. அந்த 4 வகை தங்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஐயா, அங்க மதுரையின் வீதியை சொல்லும் போது அந்த மதுரை வீதியிலே யானைகள் வருகின்றது. இங்க மதுரைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் குதித்து அந்த யானைகளை பார்க்கிறது என்று சொன்னால், அந்த வெயில் நாள்களிலே அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் தீப்பிடிக்கும் என்று கருதி அவர்கள் இருக்கிற யானைகளில் எல்லாம் மதுரை நகரிலே ஓட்டிட்டு வந்து அழகுற செல்வார்கள் என்பது இந்த மதுரை நகரை அழகுற காட்டுகிறார். மதுரை நகரை அவர் காட்டியது போல வேறு யாரும் எந்த இலக்கியத்திலும் காட்டவில்லை. மிக அற்புதமாக ஒவ்வொரு வணிக வீதிகளாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்று ஒரு கடைக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொல்கிறோம், அது 2300 வருடங்களுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்தில் இந்த கடை அப்படி என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் விளக்கிறார். இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு இளங்கோவடிகள் தன்னுடைய காதைகள் மூலம், அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகரின் பெருமைகளையும் அதில் உள்ள சிறப்புகளையும் அங்கு நடக்கக்கூடிய 3 நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார்.
0: இன்னொன்று வந்து கோவலன் கண்ணகி காலத்தில் அரசர்கள் கூட வந்து இவங்கள்ட்ட வந்து சில விஷயங்களுக்கு, அதாவது செல்வம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அரசர்களை விட செல்வந்தர்களா வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் சிலப்பதிகாரத்துல.
1: கோவலனுடைய தந்தையார் மாசாத்துவான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரசருக்கு நிகராக செல்வத்தை வைத்திருந்தார். அரசர்களுக்கே ஒரு நெருக்கடி வரும்போது இவர்கள் கொடுத்து அந்த அரசை சமப்படுத்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கார். மாசாத்துவானும் சரி, கண்ணகியுடைய அப்பா அவரும் சரி, மிக செழுமையாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈகை தன்மை உடையவர்களாக வணிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் வஞ்சிக் காண்டத்தில் இவர்களை பற்றி மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார்.
0: அதாவது கோவலன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவற்றே இருந்த செல்வங்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள் தான். ஒரு மாணிக்க பரலுடைய அந்த கால் சிலம்பு வந்து அது ஒரு அரசன்ட்ட கூட இல்லாது, ஏன்னா வந்து பாண்டிய மன்னன்ட்ட கூட அது இல்ல
1: இல்ல.
0: அப்ப அந்த அளவுக்கு செல்வம் பொருந்திய ஒரு விஷயம் தான். அதாவது பல்வேறு விதங்கள்
1: ஒரு சிலம்பை வைத்து வணிகம் செய்யலாம்னா அப்போ அது எவ்வளவு செல்வ செழிப்புமிக்க மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருந்தது இல்லைங்களா?
0: மாதவி அணிந்த அணிகலன்களை பத்தி பார்க்கும்போது, கால் விரல்களில் மகரவாய் மோதிரம், பீலி காலாழி துளங்க அவள் கால்களில் பரியகம், நூபுரம் பாடகம் சதுங்கை சினுங்க, குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க, தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க, முன் கைகள் இரண்டில் சூடகம் செம்பொன் வளை வாழ்வளை, பவழ பல்வகை குழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி, மகரத தாள் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி நுண் தொடர் பூன்.

0: நான் புனை வினை பொழிய பிடரில் முத்துக்கோவை ஒளிர காதுகளில் நீலக் குதம்பை வைரக் குதம்பை அடங்க தலையில் வலம்புரி தொய்யகம் புல்லகம் அணிந்து 20க்கு மேற்பட்ட பொன் நகைகள் பொழியும் புன்னகை அரசியாக மாதவிய வந்து அவர் காட்டுறது.
1: ரொம்ப
0: இப்படி எல்லாம் ஒரு பெண் இவ்வளவு நகைகளை அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது,
1: அதாவது அவர் ஆச்சரியமா அரசனுக்கு ஈடாக அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது போல நகைகள் எல்லாம் சொல்றாங்க.
0: எனக்கு என்ன முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பொதுவா வந்து இன்றைய காலகட்டத்தில் திரைக்கதைகள் வந்து ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதையை கொண்டு வந்து பின்னாடி காட்டுவாங்க, அப்படியே நினைச்சு பாக்குற மாதிரி அப்படியே சுருள் சுருளா ஓடும், அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து சின்ன வயசுல நடந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்ப சொல்லுவாங்க. இந்த முறையை வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோவடிகள் கையாண்டிருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த காப்பியத்திலும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த வடிவு, அதை திரைக்கதை மாதிரி சொல்றாரு இல்லையா, அந்த பாங்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
1: அதாவது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கவுந்தியடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டில் இருக்க அந்த புறஞ்சேரி இருத்த காதையில அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவுந்தி அடிகளை தேடி ஒரு பெரியவர் வரார். அப்போதுதான் வந்து கோவலன் அவருடைய தந்தையார், கண்ணகி அவருடைய தந்தையார், இவர்கள் எல்லாம் சிறப்புகளை சொல்லி, இவர் சாதாரண மக்கள் இல்லை, இவர்கள் வந்து கொடையில் சிறந்தவர்கள். கோவலன் மாதவியனிடம் கூடி மகள் பிறந்ததையே இங்குதான் சொல்றார். எங்க மதுரையில்தான் வந்து மாதவிக்கு பிறந்த மணிமேகலை பற்றி எந்த இடத்திலும் சொல்லாதவர் பிளாஷ்பேக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதை அமைப்பை இங்குதான் சொல்கிறார். அதுவரை மணிமேகலை பற்றி எந்த கதையும், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை கூறவே இல்லை. இப்படி மிக அற்புதமாக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலிலும் இளங்கோவடிகள் மிக அழகாக தன்னுடைய செயலை செய்கிறார்.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவன் வந்து கொலையுண்டான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அவள் பொங்கக்கூடிய ஒரு விஷயம், அவர் வந்து அரசனின் ஆணைப்படி கல்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி தன்னுடைய கணவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு மதுரையில பொதுமக்கள்கிட்டலாம் அவசரப்படுறான், பாக்குறவங்கள்ட்டலாம் அவசரப்படுறான், இந்த நகரத்துல தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேட்கிறான். அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா நாடக காட்சியில உச்சகட்டமா இருக்கும் அது.
1: அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த வீட்டிலிருந்து அந்த பெண் வந்து சொல்றா, என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி வெட்டுண்டான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு அழுது கொண்டே சொல்கிறார். அழுது கொண்டே சொல்றதை கேட்டு தாங்க உடைய துயரத்தை, ஐயோ என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யாதவராச்சே, இப்படி வந்து இந்த மதுரை நகரில் வந்து இப்படி கொலைக்கலப்பட்டாரு என்று அந்த ஆவேசம் அவருடைய பாடலில் எப்படி வருகிறது என்றால், இங்க பெண்கள் வாழ்ந்தார்களா இந்த ஊர்ல, கொண்ட கொள்ளரும் உரிமை தாங்குறும் பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்,
0: இந்த அடுக்கு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஆமா ஆமா, இது ஒன்னு அழித்து சொல்லும் போதுதான் அதனுடைய வீரியம் தெரியும். ரெண்டு முறை
0: அதை
1: பயன்படுத்தி இருக்காரு. சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள், இங்க இங்க படிச்சவங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல, இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றதுக்காக சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள். ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும், அதாவது ஒருவனுடைய குழந்தை எடுத்து வளர்த்தவரும் இந்த ஊர்ல இருக்காங்களா, என்னுடைய கணவன் கோவலன் வந்து அவன் ஒரு பிள்ளை இல்லையா அவங்களுக்கு, இந்த ஊர்ல வந்து விட்டுப்பட்டு சாகிறானே அப்படி என்று சொல்லக்கூடிய சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் என்று சொல்லி, தெய்வமும் உண்டுகோள், தெய்வம் இருக்கிறதா இந்த ஊர்ல, தெய்வம் இருந்தா அந்த நீதியை தவற விட்டு இருப்பானா இந்த மன்னன், தெய்வமும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள், இந்நகரில் கற்புடைய பெண்களும் இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சொல்லில் அந்த விளக்கம் சொல்லும் போது, தம் உள்ளத்தில் கொண்ட கணவன் உற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளக்கூடிய கற்புடைய பெண்களும் இந்த நகரில் உள்ளார்களா என்று அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய அந்த கண்ணகியின் அற்புதமான அந்த நிகழ்வினை எப்படி எடுத்து சொல்ல முடியும்.
0: அது நடிப்புடன் கூடிய நாடக காட்சியை வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா,
1: காட்டுகிறார்
0: வந்து உண்மையிலேயே கண்ணகி எந்த அளவுக்கு போர்க்கோளம் பூண்டு அதை செஞ்சிருப்பாங்கிறத வரிகள்லயே காட்டுறாரு.
1: அவருடைய பாடல் எளிமையான பாடலாக, மற்ற பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும், மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
0: புரியும்படி
1: எளிமையா சொல்லியிருக்காரு.
0: இப்ப நம்ம நிறைவான கருத்துக்களை பேச போறோம், கண்ணகி வந்து வழக்குரைத்தலோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். சிலப்பதிகாரம் வந்து பேசினா நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு என்னன்னா அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: கண்ணகி தன்னுடைய அந்த அட

0: விழுந்தெழு குருதி அடங்கா பசுந்தனின் வாயிலில் மங்கை வளர்ந்தெழுகணலாய் தாய் அவள் கூந்தல் தலைவிரிகோளும் கையுறி சிலம்பும் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல் கை கொண்ட வெற்பினும் கொற்றவை செல்விழி தடக்கை சினந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலேயோள் ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞாழ இருளில் நன்னடம் புரியும் கோலவிழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் என்று அவளை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புத காளியாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவள் நம்முடைய அந்த அவைக்கு வெளியே நிற்கிறாள். நான் அழைத்து வரவா என்று வாயிற்கு அவளன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த கண்ணகி இரண்டு இடங்களில் அவளை வந்து தெய்வமாக காட்டக்கூடிய ஒன்று அந்த வாயில் காவலோன் சொல்வது, மற்றொன்று வந்து ஐயை கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு ஸ்டாலினி என்ற சாமி ஆடக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து காளியாக இருக்கிறாள் அவளை அங்கு கூறுகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மரபின் தலை சிறந்த கற்புக்கரசியை அன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி போற்றக்கூடிய கோயில்கள் இருந்தன. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவளை வணங்கினார்கள் என்று அந்த கற்புக்கரசினுடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய இளங்கோடிகள் சொல்லி அவரையும் தமிழையும் உயர்த்தி இருக்கிறார் என்றால் மிக இல்லையா?
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. சிலப்பதிகாரத்தை வந்து முடிமன்னர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், கலை மிளிர் காப்பியம் இப்படி எல்லாம் வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொன்னாரு. அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி ஆறு அன்னை போல் இருந்து அமுதூட்டியது அப்படிங்கிறது உண்மை. சோழ நாட்டுக்கு காவிரி நாடு அப்படிங்கிற பெயரே இருந்துச்சு. உழவர்களை வந்து காவிரி தன் புதல்வர் அப்படின்னு கூட இளங்கோடிகள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துட்டீங்க. ஏன்னா இளங்கோ அடிகள் பன்முக திறன் உடையவர் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம், அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா, வணக்கம்.
2: இதுவரை இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கிறோம் ஒரு பட பாடல். என்ன நேயர்களே, நம்ம அழகான ஒரு படத்தை பார்த்து அது நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மனசும் சொல்லும். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இன்றைக்கி முழுக்க மண்ணோட மனசும் மனிதர்களோட பாசமும் காதலோட அழகும் கலந்து உருவான ஒரு அழகான படத்தோட பாடலை உங்களுக்காக இந்த அரை மணி நேரம் நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன். அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு ஓய்வும் கிடைக்கும், அந்த படத்தோட கதையும் உங்கள் மனசில் நினைவாக இருக்கும். அதை கேட்டு நம்ம இப்போ ரசிக்கலாம். அந்த படம் என்னென்னா 1998 வந்த என் ஆசை ராசாவே படத்திலிருந்து கஸ்தூரி ராஜா எழுதியிருக்கிற படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பாடலை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக சோலைக்காட்டு பாதையிலே அப்படின்ற பாடலை பி. உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

என்ன நேயர்களே, சோளக்காட்டு காற்றின் சுகம் எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இல்லையா? இந்நேரம் நீங்கள் ஸ்நாக்ஸோட அடுத்த பாடலை கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு சோளக்காட்டோட மாமர குயிலே அப்படின்ற குயிலின் இனிமையான கீதத்தையும் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஸ்வர்ணலதாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில். என் ஆசராசாவை படத்திலிருந்து கேட்டுட்ருக்குறோம். குயிலை கேட்டு சொல்லும் அம்மா, நான் உன் கூட இருக்கிறது நிஜமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பாடின அந்த அழகான பாடலை நம்ம கேட்டோம் இல்லையா. அடுத்ததாக வந்து ஒரு இனிமையான மனதை மயக்கும் பாடல், மலேசிய வாசுதேவன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:50. அடுத்த பாடலா மயங்காத அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய வாசுதேவன் தேவியே நெய்தர் அவங்க பாடியிருப்பாங்க, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 2:55. என்ன நேயர்களே, பாக்கு வெத்தில மாற்றி கல்யாணம் முடிச்சு இப்போ வந்து காத்துட்ருக்குறாங்க. உனக்காக என் ராசாவே, நான் எப்போ உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தெற்கு தசை காற்று எனக்காக இதமாக வீசினா போதும், உனக்காக காலம் முழுக்க நான் 10 வகையான பாட்டு கூட நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியா வாசுதாவின் குரலில் கேட்டு ரசிக்கலாம் படத்தின் இறுதி பாடலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:01 நிறைவு பெறுகிறது. ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. என்ன நேர்களே, ஒரு முழுமையான படத்தை கேட்டு ரசிச்சிங்க இல்லையா? எனக்கும் அதே சந்தோஷம்தான். நன்றி, வணக்கம் நேர்களே.

இசையாதுங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்க விருப்பத்தோடு உங்கள் காதுகளுக்கு கொண்டு வரும் நேரம் இது. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40 என்ற வாட்ஸ்அப் பண்ணிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தலைவையள்ளி பகுதியிலிருந்து தேவி விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து இருந்து

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: போலீஸ்
10: மிஸ் சீமா?
9: ஆமாங்க.
10: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
9: நான் என்ன பண்ண?
10: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க.

0: உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: காதுகளுக்கு விருந்து, மனசுக்கு மகிழ்ச்சி, இசையோட இணைந்திருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியில இருந்து கஜபதி விரும்பி கேட்டிருக்காரு, வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
12: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
16: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
17: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது.

0: கோபசம்பட்டி, சென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: கேட்கும் போதே குதூகலம், ரசிக்கும் போதே உற்சாகம். இதோ கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சின்ன மாட்டலாம்பட்டியில முருகன் கோவில் அடிவாரத்துல இருந்து அருள்மணி சக்திவேல் விரும்பி கேட்டிருக்காங்க மலை மலை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
4: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி.
11: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
15: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
17: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
18: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
19: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா, ரூபி ரோஸ் மில்க்.
0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள்

0: தேய்மான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
7: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெருக.
8: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
9: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
14: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. உங்கள் செவிகளுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதை கவர்ந்த மெட்டுக்கள், அனைத்தும் ஒரே இடத்தில் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. மூன்று மணி 33 உங்கள் விருப்பம், உங்கள் பாடல், உங்கள் வானொலி, வாட்ஸ்அப் வழியா நீங்க விரும்பி கேட்ட பாடல்களோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கட்சேவில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதியமான் கோட்டையில இருந்து கோதண்ட ராமன் விரும்பி கேட்டிருக்காரு, சிம்மராசி என்ற திரைப்படத்துல இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பும் பெற வழி செய்கிறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: தர்மபுரி
5: குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: சொல்ல முடியாத சில உணர்வுகளை சொல்லிவிடும் இந்த இசை. கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முக்கல் நாயகன் பட்டியிலிருந்து சங்கீதா விரும்பி கேட்டிருக்காங்க. புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து

0: 인간.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
1: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்லேருந்து தொலசம்பட்டி பக்கத்துலேருந்து சுதாகர் விரும்பி கேட்டிருக்காரு, நட்புக்காக என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500 8420.
5: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இலக்கியம்பட்டியிலிருந்து ஆனந்த் விரும்பி கேட்டிருக்காரு மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேர்களை அடித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இதுவரை உங்களோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டிருந்தோம். கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள்

0: பொறுப்பு. கட்சேவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தோம், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று கேட்டு ரசித்த நேர்கள் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு ந பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரி திமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க, மாதம் மும்மாறி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக, ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலைக்கமுகு, குலைவாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
4: மாதவி, மாதவி!
5: யார்? வயந்த மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
4: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன் அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது. மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை. மாதவி, நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள். மாதவி,
5: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா? வயந்தமாலை, கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். வயந்தமாலை,
4: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாதவி, அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
5: போய் வா வயந்தமாலை. சுதமதி, சுதமதி, இங்கே வா.
6: என்ன அம்மா?
5: இதோ பார், இந்த வயந்த மாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உவமனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள். சுதமதி,
6: அப்படியே ஆகட்டும் அம்மா.

0: மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பார். ஆ, ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே! இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒலி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்களே.
1: அப்படியா? அவர் என் அழகில் வயங்கி
2: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன். சுதமதி,
0: நீங்கள் கவலை அடைய வேண்டாம். மணிமேகலை, இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
2: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
3: யார், சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
4: அவள் அழகில் மயங்கி நான்

0: தேர்வரும் ஓசை கேட்கிறதே. இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒளி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்களே.
1: அப்படியா? அவர் என் அழகில் மயங்கி
2: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
0: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
2: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
3: யார் சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
4: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும். என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள் சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
0: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை துறவ நிலைக்கு வந்துவிட்டாள். எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
4: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராவதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
2: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
0: ஆமாம் அம்மா. இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள். எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
2: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
0: அதோ அதோ பாருங்கள், ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே. பாருங்கள் அம்மா, பாருங்கள்.
2: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
5: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே, என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி.
0: அம்மா.
5: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
2: என்ன இந்த பெண், நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
5: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நட்பினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்கச் சொல். நல்லதே நடக்கும்.
0: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே. இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கிச் சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
2: ஆஹா, இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே. இதென்ன, இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. ஆஹா, இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வலம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறதே. ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11ஆம் நாள், உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீப்புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறதே. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா ஆஹா, அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க

0: ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே.
1: ஆஹா
0: ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா?
1: தாயே,
0: உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
2: மணிமேகலை, அஞ்சற்க, சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணை அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன்தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான் வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.
0: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த என்னை தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கிவிட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
2: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
0: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே.
3: வணக்கம் தாயே.
1: வணக்கம் பெண்ணே. யார் நீ? இங்கே எப்படி வந்தாய்?
0: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
1: ஓஹோ, அப்படியா?
4: என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்தன தீவு என்று ஒன்று உள்ளது. அரதி நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
0: நல்லது தாயே, நல்லது.
4: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வளம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே. இதென்ன அற்புதம்! இதை வளம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
4: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வளம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே.
4: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளந்துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கிய மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
0: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
4: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
0: அற்புதம், அற்புதம். தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி என் கையில் வந்து சேர்த்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
4: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
0: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
5: சுதமதி, என் மகள் மணிமேகலை 7ஆம் நாள் வருவாள் என்றாயே, இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
6: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
5: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
0: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
5: வா மணிமேகலை, இப்போதுதான்.

0: என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
1: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உழவவும் பசி பிணி தாகமின்றி இருக்கவும் வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
0: என்ன இது? பொன் போல மின்னும் ஓர் அழகிய பாத்திரமாக இது இருக்கிறது. என்னம்மா இது?
1: அம்மா, இது அமுத சுரபி. இதிலிருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
2: ஓ அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
0: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த 7 நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
1: ஓ தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நடந்ததம்மா.
2: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
0: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது. நல்லதுதானே?
1: அம்மா, நான் உடனடியாக அரவணடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
0: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் உன்னோடு வரலாமா?
1: ஓ அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
3: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை,
4: வணங்குகிறோம் அடிகளாரே.
5: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. மூவரும் எழுந்திருங்கள்.
1: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
5: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
1: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
5: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரிமுனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கி கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்து சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
0: ஆ என்றால் பசு. இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே? நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
5: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
1: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
5: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தனர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
0: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
5: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென் மதுரையை அடைந்து அங்கிருந்த சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் அற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அழித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையே பட்டினி கிடப்பான்.
1: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதேதான் நடக்கும் இல்லையா அடிகளாரே?
5: ஆமா மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
1: அருமை, அருமை! திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
0: பிறகு அவ்வூரில்

0: பசிப்பினி இல்லாமல் போனது அடிகளாரே?
1: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச, இந்திரன் கோபமுற்று அமுதசுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுதசுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கிறது. அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக சாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிப்பல்லவ தீவில் மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
0: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபுத்திரனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
1: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடி விட்டது மாதவி.
2: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
1: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன், இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
2: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா! கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
1: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
2: உத்தரவு அடிகளாரே.
3: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசியம்மா, பசிக்குதே, யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பசி தாங்க முடியவில்லையே.
2: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
4: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டார். கோபம் கொண்ட அந்த முனிவர், 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
2: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில் முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
3: அம்மா, பசி பசி.
2: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி அல்ல அல்ல, அண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளில் இருந்து இதில் அண்ணம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அண்ணம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
2: ஆதிரையா? யார் அவள்?
5: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திருந்தி திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன்

0: இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான். அம்மா! வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலிலிருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
1: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
0: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீமூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள் தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
2: கதை நன்றாக இருக்கிறதே, அப்புறம் என்னானது?
0: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி அம்மா உயிர் பிழைத்து அவ்வழியாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே. தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள், நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
3: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
4: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
3: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
4: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசி பிணியே இருக்காது தாயே.
3: அப்படியா, மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
0: ஐயோ, ரொம்ப பசி, என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே. யாராவது உணவு தாருங்களேன்.
3: இதோ அவளை வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
4: நல்லது தாயே. காய சண்டிகை, இங்கே அருகே வா. புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்த பால் சோறு வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய சண்டிகை, சாப்பிடு.
0: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள். வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
4: காய சண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
0: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
2: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே? அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
4: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
5: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாக இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
6: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
5: ஓ,
6: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றது.
5: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
6: ஆம்,
5: என் மனம் அஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
6: தோழனே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை. அவள் துறவு கோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
5: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
6: சரியாக சொன்னாய் தோழா, வா, புறப்படுவோம்.

0: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார் சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார் இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார் அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
0: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள்.
2: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு!
3: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு! நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரபி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே. அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே. இவள் அந்த அன்னபூரணி தாயேதான். வாழ்க தாயே, வாழ்க! நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
1: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாறி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
0: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
4: அம்மா, என் பெயர் காஞ்சன. என் மனைவி காயசண்டிகை, விருச்சக முனிவர். 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பதால் அவளை பார்த்து அடைத்து செல்ல வந்தேன் அம்மா.
0: ஓ, தாங்கள் அந்த காயசண்டிகையின் கணவரா?
4: ஆமாம் தாயே.
1: அவளின் பசிப்பினி தீர்ந்து விட்டதையா?
4: என்ன, என்ன, என் மனைவிக்கு பசிப்பிடி தீர்ந்து விட்டதா? என் காய சண்டிகை குணமாகி விட்டாளா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாயே, தாயே, எங்கே அவள், எங்கே அவள்? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
0: நான் என் சொந்த நகரமான விஞ்சை நகரத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கி இருக்கின்றாளோ என்னவோ. எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
4: நல்லது தாயே, நல்லது. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
0: நல்லது ஐயா, புறப்படுங்கள். இதென்ன குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே! ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்துவிட்டாரோ?
1: என்ன சொல்கிறாய் சுதமதி? இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்துவிட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
0: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காயச்சண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
1: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
0: ஆ, என்ன ஆச்சரியம்! அப்படியே காயச்சண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக் கொள். சீக்கிரம் இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பிவிடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கிக் கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
5: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுத சுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆர்வியர் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
0: வேண்டாம் இளவரசே, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
5: முடியாது, என் கட்டி தங்க மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சை உடனே நிறுத்து.
0: இளவரசே, இளவரசே, அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
5: மணிமேகலை, மணிமேகலை, என் ஆருயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணி, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
1: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனை, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
5: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டாள். இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே.

0: அகமகிழ்ந்தேன். மணிமேகலை, எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா வா மணிமேகலை, வா என்னோடு.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி. எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
2: என்ன இந்த வாலிபன் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லையே. சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என் அருமை மனைவி காயசண்டியை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
0: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்துச் செல்லட்டுமா? வா என்னோடு, வா வா என்னோடு.
1: ஐயோ, இது அநீதி. துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
0: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை, மணிமேகலை, ஓடாதே. நில், என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
2: அற்புதம், அந்த பெண் இவனிடமிருந்து தப்பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. அவள் ஓடும் போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டியை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டியை தானா?
0: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுத சுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள் அல்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுத சுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வ சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு. இல்லையே, உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
3: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினே, எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
0: என்ன இது, தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படுவோம்.
4: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
5: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனை கழைத்து பாராட்டினாரே.
4: அது மட்டுமா, சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்க சொன்னாரே.
5: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பிணியை மக்களிடமிருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
4: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கோட்டமாயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
5: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
4: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை, இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம்

0: மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
1: சரியாக சொன்னாய் சுதமதி. அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
0: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
1: புறப்படுவோம் சுதமதி.
2: என் அன்பு தோழனே, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
3: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம். இளவரசே, இதோ உலக அரபிக்கு வந்துவிட்டோம்.
2: தோழனே, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று அவளை இழுத்து வருகிறேன்.
1: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காய சண்டிகை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே. ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே. என் நிலை இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
4: ஆஹா கண்ணே, காய சண்டிகை, அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டுகொண்டேன். அருகே காய சண்டிகை, வா, நம் நம் நம் நகரத்துக்கு செல்வோம். வா. என்ன இது, நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற பாதையிலே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ, இவள் தெரியவில்லையே.
2: தோழனே, என் மணிமேகலையை என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
3: ஆமாம் இளவரசே, காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் திரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரவியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
2: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலைதான் காய சண்டிகை உருவில் இருக்கின்றாளோ? அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்? நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
4: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காய சண்டிகை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது, விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி உயிர்த்துகிறேன். ஐயோ,
5: ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காய சண்டிகை எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம்.
6: நில் நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காய சண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்குக் கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
4: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காய சண்டிகை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
6: மணிமேகலை அமுதசுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடும் பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
4: என்ன கொடுமை!

0: என்பதை மயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, மாண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவித்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
1: காஞ்சனனே, கலங்காதே. ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே. வந்த வழியே உடனே புறப்படு.
0: ஐயோ, நான் இளவரசனை கொன்று விட்டேனே. இருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன்.
2: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
3: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே! காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன் தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ, புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு. புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
4: மணிமேகலை, நில், அவன் அருகே செல்லாதே.
2: குரல் கேட்கிறது, ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே, சொல்.
4: மணிமேகலையே, உனக்கு இவன் கணவனாகியதும், இவனுக்கு நீ மனதிற்கினிய மனைவியாகியதும் சென்ற பிறவிகளில் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளில் நடந்துள்ளது. நீ இப்பொழுது புத்த பெருமானின் அருளால் பிறவி துன்பத்தை போக்குவதற்காக பிறந்துள்ளாய். இந்த மாய பாச வலையில் சிக்காதே. இவன் இறப்புக்காக வருந்தாதே. இவன் இப்படி இறக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதிலிருந்து எவருமே தப்ப முடியாது. நீ எதற்கும் கலங்காதே. மகன் கொலையுண்ட தர்மைக்கு நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
2: அப்படியே செய்கின்றேன் தாயே.
5: மன்னர் பெருமான் வாழ்க! தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
6: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே. வாருங்கள், வாருங்கள். அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
7: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தமடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பினியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான்.
6: என்ன?
7: ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
6: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும், போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா? கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு

0: உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இழிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதய குமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
1: உத்தரவு அரசே.
0: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவளை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தும், இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலை தானே. அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
0: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
1: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம் அமைதி அடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
0: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
1: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
0: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
1: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தீர்ந்து விட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
1: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம் வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்துவிட சொன்னேன் அம்மா, கெடுத்துவிட சொன்னேன். நீ ஆளுருவில் இருப்பதைக் கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி. நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
1: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
2: வான்வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
3: மகளே மணிமேகலை.
2: நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. என் அன்னை நேரில் வந்துவிட்டார்கள். வணங்கி

0: என் தாயே,
1: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு மகளே. உன்னை இந்த துருவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமானின் அருளால் நீ பசித்திலியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணியை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல.
0: தாயே,
1: ஒரு தவ முனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம் எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும் என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
2: என் அன்பு தாய், என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கி விட்டார்கள்.
0: அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம். ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம். நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து வறுமை நிறைந்திருக்கிறதே. வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இலங்கிலே அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம். இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
3: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி. மணிமேகலை, நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
0: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரி. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளுரையும் நான் வழங்க வேண்டாமா?
3: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள் தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள். அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள், வாருங்கள். புத்தம்

0: நேர்கள் இதுவரை கேட்டது காபி செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யு பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர

0: மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று 8 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5 மணி. மாலை நேரத்தின் மெல்லிய தென்றலோடு மனதை வருடும் இனிய இசை உங்களுக்காக. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை நேரத்தின் மயக்கும் அழகையும் சாரல் மழையின் சுகத்தையும் மனதுக்குள் மெதுவாக கொண்டு வரும் பாடல் ராஜபார்வை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: இசை இருக்கும் வரை இன்பத்திற்கு குறைவே இல்லை. இளமை ஊஞ்சலாடும் காலத்தின் இனிய நினைவுகளை மனதில் மீட்டெடுக்கும் அழகான பாடல் இது. காதலும் இளமையும் இனிமையான இசையும் கலந்த இந்த பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

நேரம் மாலை 5:15. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம்

0: கொடுக்கட்டைய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொடுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மனதை மயக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: மாலை நேரத்தின் மயக்கத்தோடு மனதை வருடும் மென்மையான இசையோடு இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் நெற்றிக்கண் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: जानकी मंदिरम
1: ला ला ला ला ला ला ला ला ला ला।
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641 தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: இரைப்பை குடல் கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள் செரிமான கோளாறு வயிற்றில் கட்டி பித்தப்பை கற்கள் குடலிறக்கம் ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தருமபுரி
8: தொடர்புக்கு 9500 8488220.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் Viking Bunions and Briefs. நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: செப்டம்பர் 2

0: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மாலை நேரத்தில் மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் முரட்டு காலை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து. காதலுக்கு மென்மை சேர்க்கும் பாடல் இதோ உங்கள் செவிகளை குளுமையாக்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனி மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: மலர்களின் மனம் போல மனதை வருடும் இசை, மலை துளிகளின் ஸ்பரிசம் போல இதயத்தை நனைக்கும் இனிமையான பாடல் நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்று.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படத்தில் இருந்து

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் மழை போல மனதை நினைத்து தென்றல் போல வருடி நிறைவு பெறுகிறது. தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி பண்பலை 102.5 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின்

0: தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் டி ஆர் சுந்தரம் ரோடு வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்
2: நிகழ்ச்சியில் மதுரை வண்டியூர் மாரியம்மனை தரிசிக்கலாம். துர்கையாகவும் மாரியம்மனாகவும் தரிசனம் தரும் அம்மன், வித்தியாசமாக அமர்ந்திருக்கும் நிலையில் காட்சி தரும் அம்மன். மதுரையின் கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில். மதுரையை ஆள்பவள் மீனாட்சி என்றால் மதுரையின் காவல் தெய்வம் வண்டியூர் மாரியம்மன்தான். இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எந்த விசேஷங்கள் நடத்தினாலும் முதலில் இவளிடம் உத்தரவு கேட்டுவிட்டு அதன் பின்பே நடத்துகிறார்கள். மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் விழா நடக்கும் முன்பு முதல் பூஜை இவளுக்கே செய்யப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இவளை துர்கையாக பாவித்து வணங்கினர். மதுரையை ஆட்சி செய்த மன்னர்கள் போருக்கு செல்லும் முன் வீரத்துடன் செயல்படவும் வெற்றி பெறவும் இவளை வணங்கியுள்ளார்கள். பிற்காலத்தில் நாட்டில் மழை பொய்த்த போது மன்னர்கள் இவளிடம் மழை வேண்டி பூஜைகள் செய்து வணங்கினர். மாறி தரும் தெய்வமாக வணங்கப்படுபவள் மாரியம்மன். துர்கையாக இருந்தாலும் மழை பெற வேண்டி வணங்கப்பட்டதால் இவளுக்கு மாரியம்மன் என்ற பெயரும் நிலைத்துவிட்டது. இத்தலத்து மாரியம்மன் துர்கையாகவும் மாரியம்மனாகவும் சேர்ந்தே தரிசனம் தருகிறாள். கருவறையில் பிற அம்மன் கோவில்களில் இல்லாத விதமாக மாரியம்மன் தனது வலது காலை இடது காலின் மீது மடக்கிய நிலையில், இடது காலை மகிஷாசுரன் தலைமேல் வைத்து உட்கார்ந்த நிலையிலும், உற்சவ அம்மனாக நின்ற நிலையிலும் அருள்பாலிக்கிறாள். கையில் பாசம் அங்குசம் ஏந்தி அம்பாள் சிரித்த கோலத்தில் காட்சி தருகிறாள். பொதுவாக மாரியம்மனின் காலுக்கு கீழே அசுரன் உருவம் மட்டுமே இருக்கும். ஆனால் இவள் துர்கையின் அம்சமாக இருப்பதால் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இருக்கிறான். மூலவராக மாரியம்மன் இருப்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் கிடையாது. இத்தலத்தில் தரப்படும் தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தத்தை மூலஸ்தானத்தில் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறார்கள். கண் நோய், அம்மை போன்ற நோய் உள்ளவர்கள் இங்கு அம்பிகையை வணங்கி தீர்த்தம் வாங்கி செல்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை பருகினால் நோய்கள் நீங்குவதாக நம்புகிறார்கள். ஒரு நாளில் மட்டும் 100 கணக்கான பக்தர்கள் இவ்வாறு தீர்த்தம் வாங்கி செல்வது சிறப்பம்சம். தோல் வியாதி உள்ளவர்கள் அம்பிகைக்கு உப்பு நேர்த்தி கடன் செலுத்தி வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தலத்து மாரியம்மனை வணங்கிட சகல சௌபாக்கியங்களும் பெருகி குடும்ப பிரச்சனைகளும் தொழில் பிரச்சனைகளும் பயம் திருமண தடை குழந்தை பேறு கிட்டும் என பக்தர்கள் நம்புகிறார்கள். சுற்றியிருக்கும் ஊர் மக்கள் கூட உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் இந்த அம்மனை தான் வேண்டிக் கொள்கிறார்கள். அம்பிகை துர்கையின் அம்சம் என்பதால் இங்கு எலுமிச்சை தீபம் ஏற்றியும் வேண்டிக் கொள்கிறார்கள். பால்குடம் தீச்சட்டி எடுத்தல், கண்மலர் காணிக்கை, அம்மனின் உருவ பொம்மைகள் வாங்கி வைத்தல், பானை முழுவதும் மையினால் புள்ளி வைக்கப்பட்ட பானை கொண்டு வருதல், மாவிளக்கு போன்ற நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நாமும் நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது வண்டியூர் மாரியம்மனை தரிசித்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று அருள் பெறுவோம், வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:10. இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. இனிமையான இந்த மாலை நேரத்தில் துள்ளலான இசையை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சர்க்கார் படத்திலிருந்து விவேக் வரிகளில் சித் ஸ்ரீராம், ஜோனிதகாந்தி குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மெர்சலைட்டன் என்ற பாடல் ஐ படத்திலிருந்து. கபிலன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன், நித்யஸ்ரீ வெங்கடேசன் குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அனில் கொழுக்கட்டை மாவு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மரியான் படத்திலிருந்து கடல் ரசனான் பாடல், தனுஷ் வரிகளில், தனுஷ் குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம். நேயர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் தரும் தகவல்களை கேட்க தவறாதீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பண்பலையில் மாநில செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: ஆஹா, RBI சொல்கிறது.
0: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயன்

0: பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மைப் பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
0: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகாடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
0: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகாடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்கு, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
0: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர், மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பல கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம்

0: அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்க சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்க சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனி விளம்பரம்.

0: कोड स्कैन करके हो जाती है।
1: 10 years of UPI, digital, self-reliant, worry-free.
2: பசன் நோட்டோட ஏன் விளையாடுற
3: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
2: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
4: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
3: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
2: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
6: நேரம் மாலை 6:41.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களை. நேர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம்.
8: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன் பணியிடத்துக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ஐடிஐ முடித்திருக்க வேண்டும், வயது 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.niot.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 14/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல், உற்பத்தி, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என மொத்தம் 60 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க டிப்ளமோ படித்திருக்க வேண்டும், வயது 18-30 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.cpcl.onlineregistrationform.org என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வரி உதவியாளர், MTS, ஸ்டெனோகிராஃபர் என மொத்தம் 85 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க +2 டிகிரி, கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலை இடையிலான போட்டியில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தார்வாறு 18-27 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஸ்கில் தேர்வு, மருத்துவ பரிசோதனை நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக ₹200 செலுத்த வேண்டும். விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.itsportalrecruitmentpune.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 16/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்ஜினியரிங் பிரிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மார்க்கெட்டிங், ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், IT உட்பட மொத்தம் 470 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BL, MBA, MSc படித்திருக்க வேண்டும். வயது 18-30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களாக சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி ஆகிய பகுதிகளில் தேர்வுகள் நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்கள் பெறவும் www.iocl.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 1000 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ மற்றும் BSc படித்திருக்க வேண்டும். வயது 18-33 இருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 13/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு.

0: பெற்றது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
3: தருமபுரி பண்பலை 102.5, இரக்கட பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
4: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு சேலம் பகுதியில் 31.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40 டிகிரி செல்சியஸ். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது.
3: அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 30/8/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 31/8/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் 30/8/2026 முதல் 1/9/2026 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 2/9/2026 அன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் இதர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 31/8/2026 அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் 30/8/2026 முதல் 1/9/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ கல்வி கடன் திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தர்மபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: கலிகால கம்பன் என்று அழைக்கப்படுவர் யார் என்று கேட்டால் திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். ஏன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் 12 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு பிறகு அதிகமான நூல்களை எழுதிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் நம்முடைய திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு தான் உண்டு. திருச்சிராப்புரம்னா எந்த ஊர்? ஒன்றும் இல்லைங்க, திருச்சி தான். சிராப்பள்ளி குன்றுடையான் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடக்கூடிய ஊர் தான் அந்த திருச்சி. இந்த திருச்சியினுடைய பழைய பேர் திருச்சிராப்புரம். இது பக்கத்தில் எண்ணையூருங்கிற ஒரு கிராமத்தில் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாச்சியினுடைய குமாரராக பிறந்தவர் தான். 1815 பிறந்தவர் தான் நம்முடைய திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். இவரை சொல்கிறதுக்கு முதல்ல இவருடைய மாணவரை சொன்னால் நமக்கு தெரியும். நான் எப்படி அப்படி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் உவே சாமிநாதையர் அவர்கள் நம்ம கேள்விப்படுறோம், தமிழ் தாத்தா. அவர் தமிழ் படிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். இவர் அங்கே இளம் வயதில் இவர் எப்படி படாத பாடுபட்டு எப்படி சிரமப்பட்டு கல்வி கற்றார்

0: அப்படிங்கிறத நான் படித்து பார்த்து ரொம்ப அப்படியே கண் கலங்கியிருக்கேன். இவருடைய வரலாற்றை ரெண்டு பாகமாக எழுதியிருக்கார் இவருடைய மாணவராகி உவே சாமிநாதையர். அதில் ஒரு செய்தி பாருங்கள், இவர் உள்ளூர் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட படிக்கிறார். படித்து பிடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் தான் தெரியும். அதில் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு இவருக்கு ஆசை. அணி இலக்கணம் யாப்பிலக்கணம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அணி இலக்கணம் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு ஆசை. உள்ளூர் இருக்க வாத்தியார்களை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுத்தோம்யா, அதுக்கு மேலே தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அன்னக்காவடியும்பாங்க அதுக்கு. அன்னக்காவடின்னா என்னென்னா, இந்த உலக்க மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ரெண்டு பக்கம் தராசு மாதிரி இருக்கும், அதில் பானை வச்சு இந்த பக்கம் இந்த ஒரு பானை இந்த பக்கம் ஒரு பானை தோளில் வச்சு விபூதி பூசி வருவாங்க. அன்னக்காவடி தர்மந்தாயி அப்படிம்பாங்க. வள்ளலார் பாட்டு பாடுவாங்க, தாய்மான சுவாமியுடைய பாட்டு பாடுவாங்க, அருணகிரிநாதருடைய பாட்டு பாடுவாங்க. அவர் அணி இலக்கணம் யாப்பிலக்கணத்தில் பெரியும் புலவராம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு நம்ம சிறு வயதில் இருந்த மீனாசந்திரன் பிள்ளை அவர்கள். அவர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட போய் அவர் ஓய்வாக இருக்க போய் பார்த்து வணக்கம் சொல்லி, ஐயா எனக்கு நீங்கள் இந்த அணி இலக்கணம் சொல்லி தரணும். உடனே அவர் சொன்னார், நானே ஒரு சன்னியாச்சி, எனக்கு நீ என்ன பணம் தருவேன். இவர் சொன்னார், நான் ஏழை வெட்டு பிள்ளை ஐயா, எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நான் எப்படி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும். அப்படியா, சரி எனக்கு சாப்பாடாவது உன்னால் போட முடியுமா. அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம். அப்போ அந்த சன்னியாசி ஒரு யோசனை சொன்னாராம், ஒன்று செய், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ என்னுடைய அன்னக்காவடி இருக்கு இல்லையா, இந்த இப்போ இதை நீ தோளை தூக்கிக்கோ, தூக்கிட்டு என் கூடவே வா, நான் உனக்கு இலக்கணம் சொல்லிக்கிட்டே வர்றேன். இவர் சற்றும் தயங்காதுங்க, அந்த பிச்சை பாத்திரத்தை தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டு ஆசிரியரோடையே போவாராம். அந்த சன்னியாசியோடைய போகிற வீடுகளில் அவர் நின்று பாட்டு பாடி அந்த பிச்சை கேட்பாராம், அதை வாங்கி அவர் போட்டுட்டு போவாராம். இப்படி அதை அவர் ஒரு ஏறத்தாழ ஒரு மாதம் அந்த ஊரை பூரா சுற்றி அவர் கிளம்புறதுக்குள்ளே அதை படிச்சுக்கிட்டாராம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா அதுக்கு எடுத்துக்காட்டியவர் தாங்க. மயிலாடுதுறைங்கிற மாயபுரத்தில் இவர் தன்னிடத்தில் தனக்கு ஏற்பட்ட சிரமம் மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்ன பண்ணார்னா, உணவு கொடுத்து கல்வி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சார். அப்படி படிக்க வந்தவர் தாங்க நம்முடைய உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிதான்னு சொல்லக்கூடிய உவேசா அவர்கள். 6 ஆண்டு காலம் அவர்கிட்ட படித்தார். அவர்கிட்ட படித்தார்னு சொல்லக்கூடாதுங்க, அவரோடைய வாழ்ந்தார். ஐயா அவர்கள் ஐயா அவர்கள்னா அவரை பற்றி சொல்வார். அவருக்கு மேலே அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். அவர் எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் அதிகமாக எழுதப்பட்டது என்னென்னா சிற்றிலக்கியங்கள், அதாவது தலபுராணங்கள், பிள்ளைத்தமிழ், அந்தாதி, உலா, தூது, கலம்பகம் என்று அத்தனையும் அந்தந்த ஊர்களில் போய் பாடியிருக்க பெருமை இவருக்கு தான் உண்டு. அது புராணம் பாடியிருக்கிறார் பாருங்கள், சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் அதுதாங்க. அவரரசரை, கவியரசரை, கவி சக்கரவர்த்தி நாம் எப்போதும் நினைவு கொள்வோம். அவருடைய மாணவர்கள் மூலமாக நாம் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம். அந்த வரலாற்றை தந்தவர் உவேசா அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம். இணைந்திருங்கள். தொடர்வது சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம்.
4: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: திங்களன்று பேரவையில் விதி 110 கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயண திட்ட விரிவாக்கம் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளலாம். மா மாவட்டங்களுக்கிடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும், இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும், படிப்படியாக இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் திருநர் மற்றும் திருநங்கைகள் பயன்பெறுவார்கள் என்றும், ஆண்டுக்கு

6000 கோடி ரூபாய் அரசுக்கு இதனால் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், இந்த சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 1 கோடியே 30 லட்சம் குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும், ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு மிகாமல் வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பு அவையில் வரவேற்பை பெற்றாலும், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்ற மற்றொரு அறிவிப்பை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்றாக புதிய விமான நிலையம் அமைக்க சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேனியில் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அறிவித்தார். திரைப்பட கல்லூரிக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதோடு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும், வீரமங்கை வேலுநாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலையம்மாள் ஆகியோருக்கு ஒருங்கிணைந்த கோட்டம் சென்னையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறிய ஆலோசனையை பள்ளிக் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வரவேற்றார். ஒரு உறுப்பினர் முதல் முறை பேசுவதை கன்னி பேச்சு என்று கூறுவது தற்போது நடைமுறையில் உள்ளது. இதனை மாற்றி அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று திருமதி சௌமியா அன்புமணி கூறிய யோசனையை அமைச்சர் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி சௌகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கு பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் திங்களன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செவ்வாயன்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதையொட்டி தாவேக திமுக ஆகிய கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது மீண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசிய போது அவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. பரந்தூர் விமான நிலையமா, விவசாயிகளின் கண்ணீரா என்றால் எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளின் கண்ணீர் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளாக கேட்டால் அதற்கு சரியான பதிலை தந்து சபையை அமைதியாக நடத்த வேண்டும். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. கேள்விக்குரிய பதிலை ஆளுங்கட்சி தருவதில்லை. தேவையில்லாத பிரச்சினைகளை கூறி எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இது முறையல்ல என்றார். அப்போது அவையில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது அமைச்சர் செல்வி கீர்த்தனா பதிலளிக்க எழுந்தார். உடனே, அக்கா அக்கா, 2 நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சிரித்தபடி திரு கணேஷ்குமார் கூறினார். மேலும் அப்போது அவைக்கு தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் திரு ரவிசங்கரை பார்த்து அண்ணா என்றும் திரு கணேஷ்குமார் அழைத்தார். பொதுவாக அவையில் உறவு முறையை கூறி யாரும் பேச மாட்டார்கள். அது மரபும் அல்ல. 2010 ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திரு செல்லசாமி, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி தாரகை கத்பட், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவ வேலு ஆகியோர் பேசினார்கள். கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். வியாழனன்று பேரவையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 கேள்விகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் பதிலளித்தனர். கூடுமானவரை முடியாது என்று அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பரிசீலிக்கப்படும்

ஆய்வு செய்யப்படும், கவனிக்கப்படும், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கூறி சமாளித்தனர். இது ஒரு வகையில் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனலாம். திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு அருண்ராஜ், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது, தேவைப்படும் பட்சத்தில் தடுப்பூசி போடப்படும் என்று பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதால் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளி

0: ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தமிழ்நாட்டிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 103 தமிழர்களை மீட்பது தொடர்பாக காத்மண்டில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி வருகிறோம். இத்தொடர்பாக அரசு அறிவித்த உதவி எண்ணுக்கு 157 அழைப்புகள் வந்துள்ளன. தில்லியில் இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பருவநிலை காரணமாக அவ்வப்போது கிடைக்கும் தகவல்கள் மாறி வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் துன்பத்தில் துயரத்தில் அரசு துணை நிற்கும் என்றார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலுரையை தொடங்குவதற்கு முன்பே முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற நடைமுறையை பேரவைத் தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதனால் வியாழனன்று நடைபெற்ற சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு வன்னியரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள், 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலிலேயே வெளியிட்டார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான், ஆண்டுக்கு 2500 நபர் வீதம், 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெள்ளியன்றுதான் இரண்டு அமைச்சர்களும் பதிலுரை வழங்கினார்கள். அரிசி, சர்க்கரை, புளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாகவும், விலை உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனையை ஏற்று அடுத்த 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள், பசுமை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் 9 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். இந்த வாரத்தில் 4 நாட்கள் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சலசலப்பு, அமளி, கடுமையான வார்த்தைகள் பரிமாற்றம் இவைகளுக்கிடையே உறுப்பினர்களை அன்பால் கட்டுப்படுத்தி அவையை அமைதிப்படுத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
3: நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலோ இந்தியா இருந்து நம்ம ஒலிம்பிக் எப்படி எடுத்துட்டு போகணும், ஒலிம்பிக்ல நம்ம எப்படி எல்லாம் பதக்கம் வெல்லலாம் 2030 ஆல ஒலிம்பிக்ல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொன்னாரு. அறிவுறுத்தினாரு. அந்த அறிவுறுத்தல வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்கும் போது அவங்களுக்குள்ளயும் நான் பார்க்கும்போது கண்ணால பார்க்கும்போது

0: மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அந்த புத்துணர்ச்சியை பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா, அது வந்து இளைஞர்கள், அதாவது நம்ம இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வரணும், போதையை தடுக்கணும், அதுலேருந்து நம்ம மீட்டு நம்ம விளையாட்டுத் துறைக்குள்ள வந்தாதான் நம்ம வந்து ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் எல்லாமே இருக்கும்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக பேசுறேன். நம்ம இந்தியாவை பற்றியும் நம்ம இளைஞர்களை பற்றியும், நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாவிலே நிறைய இருக்கும், அதனால வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கும் அளவு நிறைய பேசிட்டு இருக்காரு.
1: கேலோ இந்தியா கலந்துரையாடல் மூலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
2: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிற நாடு, அதனால வந்துட்டு இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியல நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டா பேசுறாரு. நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்துட்டு ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
1: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கிக் கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
4: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ ஏவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டது.

ஏற்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரகலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்நாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப்பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகள்

0: களை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மிக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டீனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: நாதன் கம்பெனி, 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய்

0: மாருதி மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: யார் அது? ஏன் தண்ணி கொடுத்த ஓரமா எடுத்து வச்சுட்டு குழாயில தண்ணி பிடிக்கிறது?
3: வா பொண்ணி, நான் தான் குடத்தை எடுத்து வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறேன் புள்ள.
2: ஏன் புள்ள? நான் தான் உனக்கு முன்னாடியே குடத்தை வச்சுட்டு போனல்ல.
3: குடத்தை வச்சுட்டு போனா மட்டும் போதுமா? பக்கத்துல இருந்து தண்ணியை பிடிக்கணும்.
2: அது சரி, பக்கத்துல தானே வீடு. சத்த போய் சாப்பாட்டுக்கு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டு வரலாமேனு போனேன். ஏன் புள்ள மருதாணி, நீ தான் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வைக்கிறது.
3: அது சரி பொண்ணி, மறந்துட்டியா புள்ள? ஒரு முறை இப்படிதான் நான் உனக்கு தண்ணிய பிடிச்சு வச்சேன். நீ வந்து என்ன கேட்ட தெரியுமா?
2: என்ன கேட்ட? மறந்து போச்சே.
3: ஆமா புள்ள, என்னைய ஏதாவது சொன்ன மட்டும் அது எப்படிதான் மறந்து போறியோ?
2: அட சொல்லு மருதாணி, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்.
3: நான் ஒரு முறை உனக்கு தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு பக்கத்திலே நிக்கிறேன். நீ வந்து படத்தை பார்த்து காக்கா தண்ணி குடிச்சதா, பூனை தண்ணி குடிச்சதா, தூசு தும்பு ஏதாவது விழுந்ததுன்னு கேள்வி மேல எல்லாம் கேள்வி கேட்ட. மறந்துட்டியா புள்ள?
2: அட, ஆமா இப்பதான் நினைவுக்கு வருது. அதுக்கு போய் கோச்சுக்கிட்ட குடிக்கிற தண்ணி இல்ல, அதான் கேட்டு இருப்பேன்.
3: ஏன் பொண்ணி இவ்வளவு விவரமா இருக்கிற நீ? உங்க தோட்டத்துல இருக்கிற குளத்துல தண்ணி இருக்குல்ல, அதுல மீன் வளர்க்கலாமே. அது மூலமாவும் ஒரு வருமானம் கிடைக்கும்.
2: நீ சொல்றதும் சரிதான் புள்ள. ரொம்ப நாளா என் மச்சான் கூட இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல.
3: ஏன் பொண்ணி, முயற்சி பண்ணாமலே முடிவு தேடினா எப்படி?
2: அதெல்லாம் சரிதான் புள்ள. ஆனா இந்த விவரங்கள்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, யார் சொல்லுவாங்க?
3: சொல்றேன் பொண்ணி, விவரங்களை தேடி வெகு தொலைவா போக வேண்டாம். நம்ம ஊரு வேளர்மணி நிலையத்துக்கு போனா போதும். விவசாயம் சார்ந்த அத்தனை விவரங்களையும் அழகா தெளிவா சொல்லுவாங்க. அத கேட்டு நாம பயனடையலாம்.
2: அப்படியா புள்ள? அப்ப இப்பவே அங்கன போவோம். ஏன் புள்ள விவரம் கேட்க இம்புட்டு பேர் வந்திருக்காங்க?
3: ஆமா பொண்ணி, இப்பெல்லாம் விவசாயிங்க ஒரே பயிரை மட்டும் நம்பி இல்லாம ஒருங்கிணைந்த முறையில மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஏன் தேனி வளர்ப்புன்னு தங்களோட நேரத்தை பயனுள்ளதா மாத்திக்கிட்டு இருக்காங்க.
2: அப்படியா புள்ள? ஆமா, இப்ப இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
3: சொல்றேன் பொண்ணி, நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவங்க தான் இப்ப பேச போறாங்க. சொல்றத கவனமா கேட்டுப்போம் புள்ள.
4: நன்னீர் மீன் வளர்ப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இன்லேண்ட் சைடில் நம்ம எப்படி வந்து மீன்களை வளர்க்குறோம், வளர்ப்பு முறையில் மட்டும் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த தொழில்களில் வந்து எப்படி மீன்களை வளர்க்குறாங்க, கடலுக்குள்ளேயும் வந்து மீன்களை வளர்த்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மூலியமாகவும் வந்து ரெண்டு விதமாக வந்து மீன் வளர்ப்பு வந்து வளர்ப்பு முறையில் மீன்கள். இதில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வளர்ப்பு தான் உங்களுக்கு வந்து நன்னீர் மீன் வளர்ப்புக்குள்ளே வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரு 77 மில்லியன் டன் வந்து கிட்டத்தட்ட வந்து உற்பத்தி வந்து உலகளவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த உலகளவில் இருக்கக்கூடிய நன்னீர் மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது பெரிய நாடாக வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இருக்கோம். முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு நன்னீரில் வந்து வளங்களும் அதிகமான நீர்நிலைகளும் இருக்கிறத பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மீன்களை வந்து லாபகரணமான முறையில் வளர்த்தெடுத்து அது வந்து விவசாயிகளுக்கு எப்படி வந்து ஒரு லாபகரணமான தொழிலாக மாறும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசோர்ஸ், அதாவது வந்து வளங்கள் அதிகமாக இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து இதையும் ஒரு தொழிலாக எடுத்து முன்னெடுத்து எதிர்வரும் காலங்களில் கொண்டு வரும்போது நமக்கு நன்னீரில் வந்து அதிகமான லாபத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அதாவது அதிகப்படியாக எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க. அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த கெண்டை வகை மீன்களுக்கு கீழே வந்து இந்த 3 விதமான மீன் வகைகள் வந்து வருது. இது மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மீன் இனங்களாக கருதப்படக்கூடிய சில்வர் கார்ப், காமன் கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான ஒரு மீன் வகைகளும் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த இடத்துல சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் உற்பத்தியில் 70-80% வந்து இந்த கெண்டை வகை மீன்களுடைய உற்பத்தி

இருந்து மட்டுமே வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காலகட்டத்தை பொறுத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், வந்து நன்னீரில் வந்து மீன்களை வளர்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த நீர் பரப்பில் அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி அதிகமான லாபத்தில் வந்து மீன்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய சிறப்பம்சமாக கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் வளர்க்குறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இடத்தேர்வு, அது இடத்தேர்வு தான் வந்து மிக முக்கியமாக ஒன்றா கருதப்படுது, ஓகேங்களா. அதே சமயத்தில் வந்து இடத்தேர்வு தொடர்ந்து வந்து எப்படி வந்து குளத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து குளத்தில் வந்து நம்ம தண்ணீர் நிரப்பினதுக்கப்புறம் உரமிடுதல் இருக்குது. உரமிடுதலுக்கு அடுத்து வந்து பிளாங்க்டான்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தாவர மிதவை உயிரிகள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அடுத்தது அது தொடர்ந்து வந்து நம்ம மீன்கள் குஞ்சுகளை வந்து இருப்பு செய்வோம். அது எந்த அளவுக்கு இருப்பு செஞ்சால் நமக்கு வந்து மார்டாலிட்டி அதாவது இறப்பு விகிதம் குறைவான இறப்பு விகிதத்தில் வந்து நல்ல வளர்ச்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு எப்படி உணவு மேலாண்மை எந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து நோய் மேலாண்மை எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து சொல்ல போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா குளத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அதாவது ஒரு குளத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த குளத்தோட அமைவிடம் எப்படி இருக்குது, ஒரு வணிக ரீதியாக அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதிகள் இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய மண், அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலத்தோடைய மண்ணோடைய தரம் வந்து எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கணும். நமக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சாம்பிளை வந்து மண்ணை வந்து சாம்பிள் டெஸ்ட்டுக்கு எடுத்து நம்ம லேப்ஸ்க்கு அனுப்பி அதில் அதில் வந்து களிமண் தன்மை எப்படி இருக்குது, அதில் வந்து நீர்நிலை நிறுத்தக்கூடிய தன்மை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து உகந்த முறையில் வந்து பயன்படுத்தலாம். சப்போஸ் மீன்களை வளர்க்கக்கூடிய உகந்த மாதிரியான இடங்களை இல்லாமல் போகிற பட்சத்தில் நம்ம வந்து டார்பாலின் ஷீட் முறைன்னு சொல்லப்படக்கூடிய HDPLC ஷீட்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து குளங்களில் வந்து நீர்கள் நிலைநிறுத்தி நம்ம வந்து நீர்நிலைத்தன்மை இல்லாத மண் வகைகளில் கூட நம்ம வந்து மீன் வளர்ப்பை வந்து வளர்த்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது வெள்ளப்பெருக்கு ஏற்படாத இடமா பார்க்குற மாதிரி, அதாவது தாழ்வான பகுதிகளில் இல்லாமல் வந்து குளங்கள் அமைக்கிறது வந்து மிகவும் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற பகுதியில் வந்து குளங்களில் நீர் நிரம்பி மீன்கள் வந்து வெளி ஓடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட pH அளவு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 7.5 8 அளவில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி மண் வகை இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் உரங்கள் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து சத்துக்கள் வந்து ஈஸியாக இழுத்து கொடுத்து நமக்கு வந்து பிளாங்டான் குரோத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து குளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடங்களுக்கான தேர்வுகளில் வரக்கூடிய திட்டங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தை எப்படி அமைக்கணும்னு பார்க்கும்போது வந்து எப்பவுமே வந்து மீன் குட்டைகளை பொறுத்தளவுக்கு வந்து செவ்வக வடிவான மீன் குட்டை அமைப்பு வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அறுவடை செய்யும் பட்சத்தில் வந்து நமக்கு மீன்கள் வந்து தப்பிக்காமல் எல்லா மீன்களையும் நம்ம முழுமையாக வந்து அறுவடை செஞ்சு எடுக்கிறதுக்கு வலையை வச்சு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது அறுவடை செய்யும்போது வந்து ஈஸியாக வந்து எல்லா மீன்களையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்களில் வந்து மீன்களை அறுவடை செய்ய முடியாத சமயத்தில் வந்து தண்ணீரை முழுமையாக வெளியேற்றிட்டு நம்ம மீன்களை பிடிக்கிறதுக்கு செவ்வக வடிவ தொட்டிகளை வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து பரிந்துரை செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவ்வக வடிவ தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா அதாவது விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3:1 வந்து உங்களுக்கு வந்து நீளம் வருதுன்னா 1 அகலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி 3:1 இடத்துல நீளம் அகலம் அந்த அளவில் வந்து நம்ம வந்து குட்டைகளை வந்து அமைக்கணும். அடுத்தது வந்து ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் வந்து அதிகபட்சம் 7 ஆழம் இருக்கிற வரைக்கும் இருந்தால் ரொம்ப நன்மையான ஒரு இதாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணியாக வந்து மீன் வளர்ப்பில் கருதப்படுது. 3 5 வரைக்கும் தண்ணியை வந்து நம்ம தேக்கி வைக்கக்கூடிய பகுதியாகவும் அந்த மேலே இருக்கக்கூடிய 2 பகுதி வந்து நமக்கு வந்து தரைக்கு மேலே வந்து நம்ம அந்த கரை வந்து நல்ல கனமான கரை அமைக்கிறதுக்கு மேலே 2 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடும்போது வந்து அது வந்து ஒரு நல்ல உறுதியான கரைகளை நம்ம அமைக்க முடியும். மீன் வளர்ப்புக்கு வந்து சராசரியாக வந்து 5 முதல் வந்து நம்ம நீரை வந்து நிலைநிறுத்தி வந்து மீன் வளர்ப்பில் நம்ம வந்து ஈடுபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அதாவது குளங்களை அமைச்சதுக்கு அப்புறம் வந்து குளங்களில் வந்து முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நீர் உட்புகும் குழாய் மற்றும் நீர் வெளிப்புகும் மடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 விதமான குழாய்களை நம்ம அமைச்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வளர்ப்பு காலங்களில் வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்மளுடைய நீரை இறக்கி ஏற்றுறதுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த மீன் குட்டையை பொறுத்தளவுக்கு மீன் குட்டை அமைக்கும் போது இன்லெட் அவுட்லெட் அதாவது நீர் உட்புகும் குழாய் வெளிப்புகும் குழாய்களை வந்து கரெக்டாக சீராக அதாவது நீர் உட்புகும் குழாய் வந்து உயரமான பகுதியிலையும் அதாவது கரைகளின் உயரமான பகுதியிலிருந்து தண்ணீர் உள்ள ஒழுகிற மாதிரியும் அதே நீர் வெளியேறும் குழாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்வான பகுதி அதாவது குட்டையின் அடிப்பகுதியிலிருந்து தண்ணீர் வந்து ட்ரைன் ஆகி வெளியே போகிற மாதிரி கீழே ரொம்ப தாழ்வான பகுதியில் வந்து நீர் வெளிப்புகும் குழாயை அமைக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது. அடுத்து குளங்களை நம்ம அமைச்சதுக்கப்புறம் குளங்களை நம்ம தயார்படுத்துறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு குளத்தில் வந்து மீன் தொழில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அதை திருப்பி நம்ம வந்து சுத்திகரிப்பு செஞ்சு அதை திருப்பி நம்ம வந்து மறுபடியும் பயனுள்ள ஒரு மீன் வளர்ப்பு குளங்களாக கொண்டு வர பட்சத்தில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய களைகளை அகற்றணும். அதாவது தேவையில்லாத களை செடிகள்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி பயன்பாட்டுக்கு இல்லாத குளங்களை வந்து வீடர்ஸ் அதாவது களை செடிகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கடுத்தது அது ரிமூவ் பண்ணதுலேருந்து 1-2 கழிச்சு என்ன பண்ணணும்னா

மண்ணை வந்து உழுதுடணும். இந்த அறுவடை முடிஞ்ச உடனே வந்து குளத்தை வந்து அடுத்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு குளங்களை வந்து ஒரு 20-30 நாள் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உழுதல் செய்யும்போது கீழே இருக்கக்கூடிய தேவையான நச்சு வாய்க்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் குளங்களை வந்து தயார் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் குளத்தில் வந்து pH அளவு, அதாவது வந்து அமில காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அதை சரியான முறையில் நம்ம வந்து கொண்டு வரதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா அந்த மண்ணில் வந்து சுண்ணாம்புகளை வந்து அதாவது கலந்து வந்து அதனுடைய கார அமிலத்தன்மை வந்து நிலைநிறுத்தப்படணும். ஒரு ஏக்கர் அளவுள்ள ஒரு மீன் குளத்திற்கு வந்து 100 கிலோகிராம் வரைக்கும் ஒரு சுண்ணாம்பு வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஒன்றுன்னா வந்து நீரில் வந்து அடுத்தது நீர் நிரப்புற காலகட்டங்களில் வந்து தாவர மிதவு உயிரின்னு சொல்லுவாங்க அதோடைய வளர்ச்சியை வந்து இது வந்து தோண்டி விடுது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய pH அளவு நீரின் கார அமிலத்தன்மை குறையிற மூலயமா வந்து pH நிலை கரெக்டான நிலை தேவையான நிலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இயற்கை உணவோட அதிக அளவில் உற்பத்தி ஆகிறதுக்கு வழிவகுன்னு சொல்கிறாங்க. இயற்கை உணவு அதாவது வந்து தாவர மித உயிரிகள். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த pH அளவு வந்து ஒரு காரணியாக வந்து கருதப்படுது. அடுத்தது குளங்களை தயார் செய்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நீர் நிரப்புறோம். அந்த நீர் பார்த்தீங்கன்னா முதல் அளவில் வந்து ஆரம்பத்தில் வந்து 3 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் நீரை வந்து முழுமையாக நிரப்பிட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா குளங்களில் நீர் நிரப்பி 2வது நாட்களை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து உரங்களை இடணும். இந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களாகவும் இருக்கலாம். முதல்ல இயற்கை உரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுச்சாணம், கோழியரு, பன்றியரு, வாத்தியரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எருக்களை வந்து நம்ம அதாவது வந்து இயற்கை சாணங்களை வந்து நம்ம வந்து குளத்தில் வந்து பயன்படுத்துறது மூலிமா வந்து தாவர மித உயிரிகளுடைய உற்பத்தி வந்து அங்கே வந்து பெருகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கிய மாட்டுச்சாணத்தை நம்ம வந்து உரமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் வந்து 3 மாசத்துக்கு 1 தடவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3-5 டன் வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மாட்டுச்சாணத்தை அதில் வந்து கரைச்சி விடுறது மூலிமா வந்து பிளாங்டனுடைய குரோத் அதாவது வந்து தாவர மித உயிரிகளுடைய வளர்ச்சியை வந்து ஒரு நிலையான அளவில் நம்ம வந்து வச்சுக்கலாம். உரங்கள் வந்து என்ன பண்ணும்னா கீழே மண்ணில் இருக்கக்கூடிய மக்கி இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து பாக்டீரியாக்கள் மூலமா வந்து என்ன பண்ணும்னா தூண்டுதல் செய்யப்பட்டு ஒளிச்சேர்க்கை மூலமா தாவர மித உயிரிகளுடைய உற்பத்தியை வந்து பெருக்குது. இதுதான் வந்து உரங்கள் பயன்பாட்டிற்கான முக்கியமான காரணமாக கருதப்படுது. இதன் மூலமா வந்து தாவர மித உயிரிகளிலே மிக முக்கியமாக கருதப்படுகிற ப்ளூ கிரீன் ஆல்கி அதாவது நீல பசும் பாசின்னு சொல்லுவாங்க இதோட வளர்ச்சி வந்து நீர்நிலைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குட்டை வந்து ஒரு மீன் வரப்புக்கு உகந்த ஒரு குட்டையாக வந்து மாறுது. இப்போ நம்ம மீன் குட்டைகளில் வந்து நீர் நிரப்பினதுக்கப்புறம் உரமிடுதல் பணியை தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்து அதில் வந்து தேவையான அளவு தாவர மித உயிரிகளுடைய வளர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து கணிச்சதுக்கப்புறம் அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா மீன் குஞ்சுகளை நம்ம வந்து இருப்பு செய்யணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்நாட்டு வகை மீன் இனங்களான நன்னீர் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய பெருங்கண்டைகள் சொல்லுவாங்க, கட்லா, ரோஹு, மிருகால் இந்த 3 வகை மீன்கள் வந்து உள்நாட்டு மீன் வகை இனங்கள் சொல்கிறாங்க. இதில் அயல்நாட்டு மீன் வகைகள் கெண்டை மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண்டை, சாதா கண்டை, புல்கண்டைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான இனங்கள் வந்து அயல்நாட்டு வகை இனங்கள். இந்த 6 வகையான இனங்களில் நம்ம எதாவது ஒன்று நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து தேர்வு செஞ்சு அதை நம்ம சரியான அளவில் வந்து குளங்களில் இருப்பு செய்கிறது மூலிமா வந்து அடுத்தது மீன்களை வந்து நம்ம சரியான முறையில் வளர்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக பார்த்தா முதல் வந்து கட்லா. கட்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கண்டைகளிலே வந்து மிக முக்கியமாக ஒரு அளவில் பெரிய உருவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மீன் இனமாக இது கருதப்படுகிறது. இது வந்து நீரோடைய மேல்மட்ட பகுதியில் வந்து அதிகமாக வாழக்கூடிய தகுந்த மீன் இனமாக கருதப்படுது. இதோடைய அதிகபட்ச அளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1-2 கிலோ வரைக்கும் வந்து இதோடைய வளர்ச்சி வந்து காணப்படுது. 2வது வகைன்னு பார்த்தீங்கன்னா ரோகு. இது வந்து என்னென்னா வந்து ரொம்ப சுவையான மீன் வகையாக வந்து இந்த 3 வகையான மீன்களில் கருதப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய அதிகபட்ச வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் வந்து இது வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு இனமாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து அதனை தொடர்ந்து வந்து மிருகால் அப்படிங்கக்கூடிய கெண்டை வகைகளில் 3வது வகையான மிருகால் வகையான மீன் வகைகள் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1-1.5 கிலோ வரைக்கும் வந்து அதோடைய அதிகபட்ச வளர்ச்சியாக வந்து நம்ம பார்க்கப்படுது. அடுத்தது சாதா கண்டை, புல்கண்டை, வெள்ளிக்கண்டை இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா 1.5 கிலோ வரைக்கும் வந்து வளரக்கூடிய இனங்களாக வந்து காணப்படுது. இப்போ நம்ம மீன் குஞ்சுகளை தேர்வு செய்யும்போது அது எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உள்நோக்கி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய மீன் குஞ்சுகள் வந்து மிக ஆரோக்கியமான குஞ்சுகளாக இருக்குதாங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்னா வந்து மீன் குஞ்சு பொறிப்பகத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து மீன்களுடைய அந்த ஆரோக்கியத்தன்மை எதில் தெரியும்னா உங்கள் கைகளால் அந்த மீன்களை நீங்கள் கையில் எடுத்து பிடிக்கும்போது நல்லா துள்ளி குதிக்கிற மாதிரியான மீன்களாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து அது வளர்ந்துருக்கு அளவில் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம தேர்வு செய்யறது மூலமா வந்து நம்ம அங்க இருப்பு செய்யும் போது அதோடைய இறப்பு சதவீதத்தை வந்து குறைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய மீன் குஞ்சுகளை பொதுவாக நம்ம வந்து ஒரு மாலை பொழுதுகளில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து இடமாற்றம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு வந்து சூரிய ஒளியோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தேவையான தட்பவெப்ப நிலை வந்து ஏதுவாக இருக்கிற காரணத்தினால் வந்து அங்கேருந்து நம்ம மீனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இடமாற்றம் செய்யும்போது வந்து இறப்பு விகிதம் வந்து அங்கே வந்து குறைக்கப்படுது. என்ன பண்ணணுன்னா முக்கியமாக முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஒரு மாலை பொழுதுகளில் வந்து மீனை வந்து இடமாற்றம் செய்கிறதா வந்து

வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன் இனங்களை வந்து ஒரு ஹெக்டரில் வந்து 2000 மீன் குஞ்சுகள் விடுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீன் குஞ்சுகளை வந்து மீன் குட்டைகளை விடும்போது அதோடைய நீரோட தரங்கள், அதாவது நீரோட தரம்னு சொல்லக்கூடிய பிஹெச், அதோடைய வெப்பநிலை, அதோடைய கலங்கள் தன்மைன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து ஒரே அளவாக சீரான அளவில் இருக்குதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மீன் குஞ்சுகளை இருப்பு செஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து நம்ம ஒரு 10 நாள் இடைவெளிக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இயற்கை உரங்களை வந்து அதில் வந்து திருப்பி நம்ம வந்து கரைச்சி விடணும். அதன் மூலமா வந்து என்னென்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த தாவர மிதவை உயிர்களுடைய வளர்ச்சி வந்து சீரான நிலையில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து திருப்பி நம்ம வந்து மீன்களை இருப்பு செஞ்சதில் இருந்து ஒரு 20 நாள் 10 நாள் தொடர்ந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து மாட்டுச்சாணங்களை வந்து அதில் கரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து உணவு மேலாண்மை. உணவு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கொடுத்த பிளாங்டான்னு சொல்லக்கூடிய தாவர மிதவை உயிர்கள் வந்து மீன்களுக்கு வந்து ஒரு முதன்மை உணவாக மட்டுமே காணப்படுது. அதை மட்டுமே வந்து சார்ந்து ஒரு மீன் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து ரொம்ப சிரமமான முறையாக பார்க்கப்படுறதுனால நம்ம மீனுக்கு வந்து அதிகமாக புரதச்சத்து இருக்கக்கூடிய மேலுணவுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். அது அடிஷ்னலாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனோட வளர்ச்சி வந்து குறைந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான வளர்ச்சி வந்து அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த மேலுணவில் பார்த்தீங்கன்னா அரிசி தவிட, கடலை புண்ணாக்கு, சோயா தூள், அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு, அப்புறம் வந்து மீன் தூள், அதாவது உலர்ந்த மீன் தூளை வந்து அதனுடைய உணவில் வந்து கலந்து நம்ம கொடுக்கறது மூலமா வந்து அதுக்கு தேவையான புரதச்சத்து வந்து மீன்களுக்கு வந்து சென்றடையுது. அடுத்தது வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா புல்கண்டை வகையான மீன்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மீன் இனங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சமையல் உணவு கழிவுகள், அந்த காய்கறி கழிவுகள் போன்றவற்றை வந்து நம்ம வந்து குறைவான அளவில் கொடுத்தோம்னா அது அழகாக வந்து நல்லா சாப்பிட்டுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து நீரோட தரம் தான் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயமாக கருதப்படுது. நம்ம மீனோட உணவு எந்த அளவுக்கு மீனோட வளர்ச்சியில் பெரும்பங்காற்றுதோ அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீரோட தரம் வந்து அதிக வந்து ஒரு பங்காற்றுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நோய் தொற்றுதல் தாக்குதலிருந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக நீர் தான் வந்து காணப்படுது. ஸோ நீரோட தரத்தை வந்து எப்பயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சரிவிகித அளவில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீரோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமாக பிரிக்கலாம். ஒன்று இயற்பியல் தன்மைகள்னு சொல்கிறாங்க. இயற்பியல் தன்மைகள் கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீரோடைய ஆழம், இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீரோடைய ஆழம் வந்து குறைகிற பட்சத்தில் நமக்கு வந்து சூரிய ஒளியோடைய ஊடுருவும் தன்மை வந்து அதிகமாகுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக வந்து மீன்களுடைய வளர்ச்சியில் வந்து அசௌகரியம் ஏற்பட காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீரோடைய ஆழத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு 1.5 மீட்டர், அதாவது 3 அடி ஆழம் வரைக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து நிலையாக வந்து கொண்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக கருதப்படுது. அதே சமயத்தில் வந்து அதிகமான ஆழம் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியோட ஊட்புக்கும் தன்மை குறையிறதுனால உள்ள வந்து ஒளிச்சேர்க்கையோடைய அளவு குறைஞ்சி அங்கே தாவர மிதவை உயிர்களுடைய உற்பத்தியும் வந்து பாதிப்புக்குள்ளாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஒரு சராசரியான அளவாக 1.5 மீட்டர் அளவுக்கு வந்து மீனோட ஆழத்தை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு செயல்முறையை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீரோட வெப்பநிலை. நீரோட வெப்பநிலை எப்பவுமே வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரியான அளவில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கலங்கள் தன்மைன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நீரில் அந்த தாவர மிதவை உயிரிகளுடைய வளர்ச்சி இருக்கிறதன் மூலிமா அதில் வந்து ஒரு பசும்பாசி தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கலங்கள் தன்மை வந்து எப்பயுமே வந்து நீரில் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம வந்து கணக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ தகடுன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த ஸ்கேல், அதாவது அந்த அளவுகோலை பயன்படுத்தி நம்ம வந்து நீரில் எந்த அளவுக்கு வந்து கலங்கள் தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அளந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சராசரியான ஒரு சிறந்த ஒரு நீர்நிலையில் வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த செச்சி டிஸ்கோடைய அளவு வந்து சரியாக இருக்கணும். 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தெளிவாக அந்த செச்சி டிஸ்கோடைய தெளிவு தன்மை தெரிஞ்சதுன்னா அந்த நீர் வந்து தரமான நீராக இருக்குதா வந்து கருதப்படுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் தன்மைன்னு சொல்லுவாங்க. நீரில் வந்து வேதியியல் தன்மை இல்லைன்னா நீரோட உப்புத்தன்மை, உப்புத்தன்மை முடிஞ்சளவுக்கு நன்னீரில் வந்து 30 ppmக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இதன் மூலிமா வந்து ஒரு உப்புத்தன்மை குறைந்த நீராக இருக்கிற மூலிமா வந்து நன்னீரில் வந்து மீன்கள் வர்றதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மையாக பார்க்கப்படும். அடுத்தது உயிர் வலி, ஆக்சிஜன் அளவுன்னு சொல்றாங்க. நீர்ல வந்து ஆக்சிஜன் அளவு வந்து 5 to 7 mg வரைக்கும் அந்த அளவுல வந்து ரேஞ்ச், அதாவது மினிமம் 5 ppmக்கு மேல அதிகமா வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆக்சிஜன் குறையிற பட்சத்துல வந்து நம்ம அதிகமான மீன்களை இருப்பு செஞ்சிருக்கிற போது வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மீன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதனால வந்து நீரில் கரைஞ்சிருக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து 5 to 7 ppm அளவில் வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதற்கு வந்து இப்போ சப்போஸ் சில சமயங்களில் வந்து அதிகமான மீன்கள் இருப்பு செஞ்சுற இடத்துல வந்து மீன்களை வந்து இந்த உயிர்வலியோட அளவு வந்து பற்றாக்குறை ஏற்படுற பட்சத்தில் நம்ம வந்து காற்றேற்றிகள், அதாவது ஏரேற்று அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம்.
அடுத்த காரணம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நீரின் கார அமிலத்தன்மை. மீன் வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு நீரோட கார அமிலத்தன்மைங்கிறது வந்து நீருக்குள்ள வந்து 7.5 to 8.5 வரைக்கும் பிஹெச் அளவு வந்து நமக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இது குறைஞ்ச பட்சத்தில் வந்து மீன்களோட வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வந்து அது எந்தெந்த சமயத்துலலாம் வந்து நீர்ல வந்து பிஹெச் அளவு குறையுதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து சுண்ணாம்பு

0: இட்டு நம்ம அதை வந்து சரியான அளவில் வந்து அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வந்துடணும். நீர் பராமரிப்பை தொடர்ந்து மீன்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் தாக்கப்படுகிற நோய்களும் பூஞ்சை நோய்களும் புரோட்டோசோவா நோய்களும் ஒட்டினி நோய்களும் சொல்லி நாலு விதமான நோய்கள் வந்து மீன்களில் பொதுவாக வந்து காணப்படுது. இந்த பாக்டீரியா நோய்கள் வந்து எதனால் வருதுன்னா வந்து நீரோடைய தன்மை வந்து மாறுபடுறதுனாலையும் மீன்களுக்கு வந்து அசௌகரியம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனாலையும் வந்து அதிகமாக வந்து பாக்டீரியா நோய்கள் வந்து உருவாகிற காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா நோயை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சிடெட்ராசைக்ளின் டெட்ராமைசின் அப்படிங்கக்கூடிய அந்த எதிர் நுண்ணுயிர்ப்பி மருந்துகளை வந்து பயன்படுத்துறது மூலிமா இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து அதை தொடர்ந்து பூஞ்சை நோய்கள்னு சொல்கிறாங்க. பூஞ்சை நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவுள் அழுகல் நோயின் ஒரு நோயும் அடுத்தது வந்து சாப்ரோலெக்னியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயும் வந்து பூஞ்சை நோய்களில் வந்து மீன்களில் வந்து காணப்படக்கூடிய ரெண்டு நோய்களாக முக்கியமாக ஆக்கப்படுது. இதுக்கு வந்து சிறந்த தீர்வு பார்த்தீங்கன்னா வந்து செவுள் அழுகல் நோய்க்கு வந்து காப்பர் சல்பேட்டை வந்து 0.1 மில்லிகிராம் அளவில் வந்து லிட்டரில் வந்து கரைச்சி அதை வந்து மீன்களுக்கு கொடுக்கறது மூலியமாக அதை வந்து குணப்படுத்தலாம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோலெக்னீஸ்னு சொல்லக்கூடிய பூஞ்சை நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து 1 கிராம் வந்து 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி மீன்களுக்கு கொடுக்கறது மூலியமாக வந்து அதை வந்து குணப்படுத்தலாம். அடுத்தது கெண்டை மீன்களை பொறுத்தளவுக்கு மீன்களில் வந்து அதிகமான நோய்கள் வந்து பெரும்பாலும் தாக்கப்படுறது கிடையாது. ஆனால் விரால் மீன்களில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு குளிர்காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து சீல் புண் வகை நோய்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து அதிகமாக வருது. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது காரணம் பார்த்தீங்கன்னா அபனோமைசிஸ் இன்வாடியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான் அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக வந்து பார்க்கப்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மீன்கள் குஞ்சுகளை தேர்வு செய்யும் போதே அதை வந்து நோய் புகுதலுக்கு உட்பட்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து உள்நோக்கிட்டு அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம தேர்வு செஞ்செடுக்கணும். ஸோ அந்த மீன்களை முடிஞ்ச அளவுக்கு தனிமைப்படுத்தி மற்ற மீன்களுக்கு அது பரவாமல் கட்டுப்படுத்தி கொண்டு வரது மூலமாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மீன் வளம் பற்றி ஏதாவது சம்மந்தமான விவரங்கள் எதுவும் வேணும்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் காட்டு பக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு வந்து என்னோட தொலைபேசி எண் வந்து 96 88 16 9 28 9 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசலாம் நீங்கள்.
1: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா பொண்ணி?
2: வீட்டில் அழகுக்காக வண்ண மீன்லாம் வாங்கி வளர்க்கறத பார்த்துருக்கேன். ஆனால் வாழ்வாதாரத்துக்கே வழிகாட்டுற இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு முறையை பற்றி இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்கள் கை நிறைய காசும் கிடைக்க போகுது, நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது.
1: நீ பேசுறத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ள. அப்ப நாம பருவிடலாமா? நான் வேற கொல்லப்புறத்துல துணிகளை காய போட்டு வச்சிருக்கேன். மழை வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் போய் எடுத்து வைக்கணும்.
2: சரி மருதாணி, எங்க அத்தை கூட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நானும் போய் அதை கொட்டில் அடிக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணணும். சரி சரி, வாப்புல போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மரங்களுக்கான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போலவே மரங்களையும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களான உலர்த்துதல் மற்றும் ரசாயனங்கள் உட்செலுத்துதல் ஆகிய முறைகளை கொண்டு பதப்படுத்தப்படுகிறது. மரங்களின் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் நம் முன்னோர்களால் பல காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பமாகும். ஆனால் அந்த பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் தற்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவியல் பூர்வமாக சில மாற்றங்களை உட்புகுத்தி நேர்த்தியான முறையில் மரங்கள் பதப்படுத்தப்படுகிறது. மரங்களை அறுவடை செய்த பின்னர் முறையாக உலர்த்தி பதப்படுத்த வேண்டும். அறுவடைக்கு பின் மரத்தின் ஈரப்பதத்தை சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடனடியாக குறைக்கவில்லை என்றால் அதிகப்படியான நோய் மற்றும் பூச்சி தாக்குதலால் மரங்களின் உறுதித்தன்மை பாதிக்கப்படும். மேலும் மரங்களை முறையாக உலர்த்திய பிறகு அதனுள் பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை ஏற்படுத்தும் ரசாயனங்களை உட்செலுத்துவதன் மூலம் மரங்களின் பயன்பாட்டு தன்மை அதிகரிக்கும். இத்தகைய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை மரங்களின் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. மரங்களை உலர்த்துதல் பற்றி அறிந்து கொள்வோம். அறுவடையின் போது மரங்களில் ஈரப்பதம்

0: 60% முதல் 200% வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை முறையாக அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளியேற்ற வேண்டும். முறையாக செய்யவில்லை என்றால் மரங்களில் வெடிப்பு, வளைதல் போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மரங்களின் ஈரப்பதத்தை 2 முறைகளில் குறைக்கலாம். 1, இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, காற்றின் ஈரப்பதம் மற்றும் காற்றின் சுழற்சியை கொண்டு உலர்த்தலாம். இக்காரணிகளை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. 2, சூளையை பயன்படுத்தி மரங்களை உலர்த்துதல் ஆகும். இம்முறையில் வெப்பம், காற்றின் ஈரப்பதம் மற்றும் காற்றின் சுழற்சி ஆகியவற்றை தேவைக்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்த முடியும். இம்முறையினால் மரத்தின் ஈரப்பதத்தை 5 முதல் 6 நாட்களில் 12% கீழ் குறைக்க முடியும். அதேபோல் இம்முறையில் மரங்களில் ஏற்படும் குறைபாடுகள் கணிசமான அளவிலேயே இருக்கும். மரங்கள் உலர்த்துதலில் அவற்றை அடுக்குதல் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவை கிடைமட்டம் மற்றும் செங்குத்தான முறைகளால் அடுக்கப்படுகின்றது. இதில் கிடைமட்டமாக அடுக்குவதே சிறந்த முறையாக கருதப்படுகின்றன. இதன் மூலம் மரங்களின் உறுதித்தன்மை அதிகரிப்பதோடு நீண்ட நாட்களுக்கு எவ்வித குறைபாடுமின்றி பயன்படுத்தலாம். மரங்களில் ரசாயனங்களை உட்செலுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோம். வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மரங்களை பயன்படுத்தும் போது அதிகப்படியான நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே மரங்களை முறையாக உலர்த்திய பிறகு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு ரசாயனங்களை உட்செலுத்தும் போது மரங்களின் ஆயுள் அதிகரிப்பதோடு பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். இந்த மரங்களில் உட்செலுத்தப்படும் ரசாயனங்கள் நீரில் கரையக்கூடியது, எண்ணெயில் கரையக்கூடியது மற்றும் கரைப்பானில் கரையக்கூடியது என்று 3 வகைப்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த மரங்களில் உட்செலுத்தப்படும் ரசாயனங்களில் போராக்ஸ் மற்றும் காப்பர் குரோமியம் போராக்ஸ் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இத்தொழில்நுட்பங்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு உலர்த்துதல் சூளையும் ஒரு ரசாயனம் உட்செலுத்தும் வசதியும் நிறுவப்பட்டு அது பொதுமக்களின் பயன்பாட்டிலும் உள்ளது. இந்த சூளை ஒரே நேரத்தில் 400 சதுர அடி மரத்தை உலர்த்தும் கொள்ளளவு கொண்டது. இந்த சூளையில் மலைவேம்பு, தேக்கு, கடம்பு, சில்வர் ஓக், வாகை, தைலமரம் மற்றும் நீர்மருது போன்ற மரங்களின் ஈரப்பதத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் உலர்த்தலாம். வனக்கல்லூரியில் அமைந்துள்ள ரசாயன உட்செலுத்தும் வசதி ஒரே சமயத்தில் 40 சதுர அடி மரங்களை கையாளும் தன்மை கொண்டது. எனவே விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் மரங்களை சிறப்பான முறையில் உலர்த்தி பதப்படுத்தி எவ்வித குறைபாடுகளும் இன்றி விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
4: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்த

0: www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க, இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
1: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க.

0: அந்த வகையில் இந்த மூணு சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில்

0: ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏத்துக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
1: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
0: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக்

நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும்

பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய இரண்டு நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது, பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021-ஆம் ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் 1,000-க்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது.

ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே,
நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால்

0: இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்க கால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.

0: mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தலைக்கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைக்கீழே இருந்தாவே நார்மல் ஆயிடும் அப்படிங்கறதுலாம் கண்டிஷன் கிடையாதுங்க. தலைக்கீழே இருந்தாலும் இடுப்பெலும்புக்குள்ளார அதுக்கு 7-8 ஸ்டெப் இருக்குங்க. அது ரொட்டேட் ஆகி பிறப்புறுப்பு வழியா தலை வெளியில வர்றதுக்கு 8 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டெப்ல ஆரம்பிச்சு வெளியில தலை வர்ற வரைக்கும், டெலிவரிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் 8 ஸ்டெப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேஸ்கெட் பாலோட மேல் இருக்க பகுதி ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் விழுகிற அந்த இது. அது மேல் பக்கம் எப்படி அகலமா பெருசா இருக்கோ அதே மாதிரி கீழையும் சின்னதா கொஞ்சம் பெருசா வரும். அந்த பால் வர்றதுக்கு லூஸா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இடுப்பெலும்பும் ஒரு கோன் ஷேப்ல ஒரு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியதாகவும் இருக்கும். பட் இதுல என்னன்னா, அந்த 8 ஸ்டெப்ல எந்த இடத்துல வேணாலும் தலை திரும்புறது, அதாவது திரும்புறதுன்னா ரொட்டேஷன்ஸ் நடக்கிறது, மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது, அரெஸ்ட் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இடுப்பு எலும்போட குழந்தை, அந்த பெண்ணோட இடுப்பு எலும்போட சைஸ் பொருத்தும் இருக்கு. குழந்தையோட தலை எந்த அளவுக்கு குறுகி, நம்மளால அந்த மோல்டிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குறுகி அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத பொறுத்தும் இருக்கு. இது இடுப்பு எலும்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படியானா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிறப்புலேயே வந்து அகலமான, அதாவது கைனகாய்டு பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகலமான இடுப்பெலும்பு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆவரேஜ் சைஸோ அல்லது கொஞ்சம் பிக் பேபியா இருந்தா கூட அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் மீறி, 8 ஸ்டெப்ஸையும் மீறி அது வந்து டெலிவரி ஆகும், நார்மல் ஆகும். பட் இந்த டியூரிங் த ப்ராசஸ்ல நம்மளுக்கு சில டைம் குழந்தை காட்டுப்பி போறது, இல்லை கொடி சுத்தி டைட்டா இறுக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட தலை வெளியில அளவுக்கு 10 சென்டிமீட்டர் கிட்ட விரிவடையணும். அது விரிவடையாம அது வந்து குறுகியதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இடுப்பெலும்பு பிரச்சனையை பார்க்க போனோம்னா, இதை ஏதாவது சரி பண்ண முடியுமானா, இது வந்து இயற்கையா அமையறது, நம்ம இதை எதையும் சரி பண்ண முடியாது. ஸோ அந்த இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில டைம் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது நார்மல் ஆகும் இது நார்மல் ஆகாது, இல்லை இது ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மகப்பேறு மருத்துவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரையல் கொடுக்குறப்ப அது வந்து நார்மலும் ஆகலாம் சிசேரியனும் ஆகலாம், அது வந்து அந்த டைம்ல தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்து முன்னாடியே சில பேர்த்துக்கு சொல்ல முடியாது. ட்ரையல் கொடுத்து பார்க்குறப்ப தான் தலை திரும்புறதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ வேணுக்குன்னே மகப்பேறு மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாம சிசேரியன் பண்றாங்க அப்படின்னு பொதுமக்களோட எண்ணங்களை தயவு செய்து மாத்திக்கணும். எல்லா மகப்பேறு மருத்துவரும் அப்படி பண்றதே கிடையாது. நம்மளோட உடம்புல இருக்க இடுப்பெலும்போட அகலத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நாங்க சிபிடி, செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடுப்பெலும்பு குறுகள் பத்தி இதை வந்து சரி பண்ண முடியுமானா, சரி பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாவே அகலமான இடுப்பெலும்பா இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ், அதாவது ஆன்டினேட்டலா, அதாவது மாசமா இருக்க பொழுது நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சா இடுப்பெலும்பு விரிவடைவாமா அடையுமா அப்படின்னா, அதுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 5-10% தான். அது வந்து விரிவடைறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 5-10% தான். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணா கொடுக்குமே தவிர எலும்புகளோட அலைன்மெண்ட் வந்து பெருசாலாம் மாறாது. அந்த கார்டிலேஜஸ், அந்த அட்டாச்மெண்ட்ஸ், லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன்

0: க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: நேரம் 8:38. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 திரையிசையாக. இன்று திரையிசை தேசபக்தி பாடல்களாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்று இத்திரை இசை தேசபக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோஜா திரைப்படத்தில் ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. தொடர்ந்து கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்ல வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன். பாரத பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ நான் நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனலுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
3: என் பேர் இளவரசன். நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் அனசாகரம்ன்ற ஊர்லேருந்து வரேன். வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வாலிபால் டிசிப்ளின் இருக்கேன். இங்கே ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் நல்லம்பள்ளியில் வந்து கேலோ இந்தியா ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னோம். பட் எல்லா கேள்வி கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரு பிஎம் நரேந்திர மோடி வந்து காணொலி வாயிலாக நடக்க போகிற 2030 நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. வேறு ட்ரைனிங் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து மாணவர்கள் மதியில் பேசுறது வந்து பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சு.
4: பேர் பாவல்டா. நான் தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி. நான் வாலண்டியர்ஸாக தருமபுரியில் ஒர்க் பண்ணுறேன். பிரதமர் மோடி அவர்கள் வந்து காணொலி மூலிமா மை பாரத் மூலிமா நடத்தப்படுற ப்ரோக்ராமில் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொன்னார். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலோ இந்தியாவிலேருந்து நம்ம ஒலிம்பிக் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொன்னார், அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தல் வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயும் நான் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கும்போது மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அந்த புத்துணர்ச்சியை பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா அது வந்து இளைஞர்கள், அதாவது நம்ம இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வரணும், போதையை தடுக்கணும், அதுலேருந்து நம்ம மீட்டு நம்ம விளையாட்டுத் துறைக்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் எல்லாமே இருக்கும்னு சொல்லி போலி அவர்கள் ரொம்ப பெருமிதமாக பேசுகிறார். நம்ம இந்தியாவை பற்றியும் நம்ம இளைஞர்களை பற்றியும், நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாவிலே நிறைய இருக்கும், அதனால் வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கும் அளவு நிறைய பேசிட்டு இருக்காரு.
1: கேலோ இந்தியா கலந்துரையாடல் மூலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
5: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக்னு சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு நம்ம இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியலில் நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டாக பேசுறாரு. நிறைய பேர்த்த வந்து ஸ்போர்ட்ஸை கரியராக சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு

0: 2036ல இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்துட்டு ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத்தை அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
1: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
2: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கிக் கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 30 வரை நடைபெற்று வருகிறது. இக்கணக்கெடுப்பு பணியில் கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டின் நிலை, அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பறை, மின்சாரம் உள்ளிட்ட வீட்டு வசதிகள் மற்றும் பிற விவரங்களை நிர்ணயிக்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து வருகின்றனர். எந்த ஒரு வீடும் அல்லது குடியிருப்பு பகுதியும் கணக்கெடுப்பில் விடுபடாமல் இருப்பது மிகவும் முக்கியமானதாகும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஏதேனும் வீடுகள் கணக்கெடுக்கப்படாமல் விடுபட்டிருப்பின் தங்களது பகுதிக்குட்பட்ட பொறுப்பு அலுவலர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக தங்களது வீட்டினை முதல் கட்ட கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளும் இதற்காக பொறுப்பு அலுவலர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் பாலக்கோடு ஊரக பகுதி 9445000537, வட்டாட்சியர் காரிமங்கலம் ஊரக பகுதி 9384094839, வட்டாட்சியர் பெண்ணாகரம் ஊரக பகுதி 9445000536, வட்டாட்சியர் தருமபுரி ஊரக பகுதி 9445000533, வட்டாட்சியர் நல்லம்பள்ளி ஊரக பகுதி 9384098438, வட்டாட்சியர் அரூர் ஊரக பகுதி 9445000534, வட்டாட்சியர் பாப்பிரெட்டிப்பட்டி ஊரக பகுதி 9445000535, நகராட்சி ஆணையர் தருமபுரி 8072646329, நகராட்சி ஆணையர் அரூர் 7339543527, செயல் அலுவலர் பாலக்கோடு பேரூராட்சி 8125809318, செயல் அலுவலர் மாரண்டள்ளி பேரூராட்சி 8925809322, செயல் அலுவலர் காரிமங்கலம் பேரூராட்சி 8925809317, செயல் அலுவலர் கம்பைநல்லூர் பேரூராட்சி 8925809323, செயல் அலுவலர் பெண்ணாகரம் பேரூராட்சி 9788912478, செயல் அலுவலர் பாப்பாரப்பட்டி பேரூராட்சி 8925809319, செயல் அலுவலர் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சி 8925809320, செயல் அலுவலர் போ மல்லாபுரம் பேரூராட்சி 8925 8093 24 செயல் அலுவலக

0: கடத்தூர் பேரூராட்சி 8925809316. மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 மற்றும் தொலைபேசி எண்கள் 04342231077 04342231005 04342231006 7 வாட்ஸ்அப் எண் 8903891077. கணக்கெடுப்பில் 100% வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த வீடும் விடுபடாது, எந்த குடும்பமும் விடுபடாது என்ற நோக்கத்துடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏ ஜெட்டியலி ஊராட்சி எரப்பட்டி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமினை அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு தீவன விதைகள் மற்றும் சிறப்பாக கறவை மாடுகள் வளர்த்த விவசாயிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பாளையம் உள்வட்டம் ஏலகிரியில் அண்மையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 39 பயனாளிகளுக்கு ₹14.05 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் வழங்கினார்.
1: தகடூர் தகவல்கள் வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபணி அவர்கள். நேர்களை தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and Uzbekistan elevate bilateral ties to comprehensive strategic partnership, seal long-term uranium supply pact and set $5 billion trade target by 2030. Prime Minister Narendra Modi conferred Uzbekistan's highest state honor, reaches Kyrgyz Republic to take part in 26th SCO summit at Bishkek. Prime Minister Modi warns of perils of drug abuse in Mann Ki Baat program, celebrates women's economic empowerment, girls entering space industry and agricultural innovation. Nepal issues fresh flood alert along Bhote Koshi River. 149 Indians rescued so far as death toll crosses 780. WHO releases $150,000 emergency aid. And in men's hockey, Germany and Spain locking horns for coveted World Cup title in Belgium. And now the news in detail. India and Uzbekistan today decided to elevate their bilateral relationship to comprehensive strategic partnership. The two countries have also agreed to establish a long-term arrangement for the supply of uranium from Uzbekistan to India. Both sides have also set a target of increasing annual bilateral trade to $5 billion by 2030. The decisions were taken following delegation-level talks between Prime Minister Narendra Modi and Uzbekistan President Shavkat Mirziyoyev in Tashkent. The two leaders witnessed the exchange of 11 memoranda of understandings aimed at expanding bilateral cooperation across key sectors, including mining, culture, education, tourism, economic and financial dialogue, and Ayurveda. In its remarks during the talks, Prime Minister Modi said a stronger India-Uzbekistan partnership would be a powerful force for peace, progress, and prosperity in Central Asia.
3: इस वर्ष हमारी strategic partnership के 15 साल हो रहे हैं. इस विशेष अवसर पर हमने संबंधों को कॉम्प्रिहेंसिव स्ट्रेटेजिक पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. आज हमने हमारी साझेदारी के इस नए स्वरूप में तेज गति और ठोस परिणामों के साथ आगे बढ़ने का एम्बिशियस एजेंडा तैयार किया है. हमारा द्विपक्षीय व्यापार 1 बिलियन डॉलर पार कर चुका है।

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி.

0: பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது. நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய காவிய காணங்களை கேட்டு மகிழ புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவிருப்போம். அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி.
0: சிவகாமி, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில்? நலமாக இருக்கிறோங்க. உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் சிவகாமி?
1: படம் பேர் முரடமுத்து. அதுல ஒரு பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: நிச்சயமா, நீங்க கேட்ட மாதிரி வந்து அந்த படம் பேர் வந்து மருடன் முத்து அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க உள்ளது சிவகாமி. பாடலை கேட்டு இணைந்திருங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலங்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை திரும்பி பார்க்க வைக்கும். மனதை வருடிய அந்த மெல்லிசைகள் இன்று மீண்டும் உங்கள் செவிகளில் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சுகமான ராகங்கள் வழியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கும் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: அன்பு வணக்கம் ஐயா. நலங்களா?
2: நலங்களா? யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சேலம் மாவட்டம் சங்கிகளிலிருந்து மணி பேசுகிறேங்க.
2: மணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
3: பட்டிக்கடாப்பட்டினத்துலேருந்து அம்பிகை ஈஸ்வரியான பாட்டு கொடுங்க.
2: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைகள் விளம்பரம் உள்ளது. பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். உங்களுக்கான பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: நேரம் 10:10. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெற வேண்டும் என நீங்கள் விரும்பினால் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல்
3: இருந்து முத்துச்சாமி பேசுறீங்க. சொல்லுங்க முத்துச்சாமி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
4: நேற்று இன்று நாளையில நம்பி நாம் படித்தேன் காஞ்சியிலே நேற்று
3: அந்த பாடல் வழங்கலாம். உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, அடுத்த முறை நீங்க தொடர்பு கொள்ளும் போது வானொலி சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசணும்னு கேட்டுக்கிறேன். முத்துச்சாமி, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டுள்ளது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கும் ஓங்கி ஒழித்து ஒளிவன வந்து கொண்டிருக்க அன்பு பண்பலை, அசையாத பண்பலை. இடி மின்னல் புயல் பூகம்பமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை. அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காற்றலை. நேய உறவுகளாகிய நேச நெஞ்சங்களின் அபிமான அகில இந்திய வானொலி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும்

0: ஏற்காடு பண்பலை 103.7 அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளராகிய அன்பு உள்ளங்களுக்கும் கும்பலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கங்க ஐயா.
1: இரவு வணக்கங்க. கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க.
0: மூச்சு விட்டுட்டுங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. தங்கவேல ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் விளங்கலாம்?
0: அறிவாளி என்ற திரைப்படத்திலே ஐயா, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி, ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா. நீங்க கேட்ட மாதிரியான பாடல் ஒலிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: 10:23 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதா. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: ஐயா? தருமபுரி மாவட்டம் எண்டூர் பக்கம் கூரம்பட்டியிலிருந்து பழனி பெரியாமலை.
0: சொல்லுங்க பழனி பெரியாமலை, உங்களுக்கு என்ன திரைப்படம்?
1: சிவாஜி நடிச்ச படம் இல்லனா மோகனம்மாள். மறைஞ்சிருந்து பாக்க மரணம் என்ற பாடல் போடுங்க ஐயா.
0: நல்லா பாடுறீங்க, நல்ல வரிகள்லாம் ஞாபகப்படுத்தி நல்லா பாடுங்க, சூப்பரா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நன்றிங்க பழனி. நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பரம் உள்ளது.

0: பாடலை கேட்டு இணைந்திருங்க.
1: தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

0: சில பாடல்கள் முடிந்தாலும் அதன் நினைவுகள் முடிவதில்லை. மெட்டுக்கள் மௌனமானாலும் மனம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் இசையின் அழகு. மனதில் சொல்ல முடியாத பல உணர்வுகளுக்கு இசைதான் மொழிபெயர்ப்பாளன். இன்று அந்த மொழியில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறத சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அன்பாலை பலரை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி பேரு எம் ராஜஸ்ரீயா.
0: சொல்லுங்க ராஜஸ்ரீ, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, கல்லும் கனியாகும் படம். கடவுளை கண்டேன் ஐயா பாடல். நன்றி.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வளம் வர உள்ளது ராஜேஸ்வரி. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: நேரம் 10:33. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிமிட தலைப்பலரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு நேரத்தில் பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எங்கு திட்டப்படி பீமராஜனையா
0: சொல்லுங்க. உங்களுக்கு என்ன

0: പെടുന്ന പാടലുകളാ?
1: 1968 വെളിവന്ന പടം എതിരീച്ചൽ. அந்த படத்துல இருந்து அடிச்சாட்டு அம்போதத்தை பார்த்தியல அந்த பாடல அனைவருக்கும் கொடுங்க, பாடல கேட்கட்டும்.
0: நிச்சயமா கொடுத்தலாம். நீங்க கேட்ட பாடல் காற்றலில் வளமுருள உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.
2: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: பாத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வேள்?
0: அடக்கி வைப்பேன்.

இந்த வாழ்க்கை பலரை மறக்க வைத்திருக்கலாம். ஆனால் சில பாடல்களும் அதன் வரிகளும் யாரையும் அவ்வளவு எளிதாக மறக்க விடுவதில்லை. அன்பையும் பாசத்தையும் நினைவுகளையும் மீண்டும் இசையால் நம் மனதில் மலர செய்யும் ஓர் இனிய இசை பயணம்தான் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.

0: இரவு வணக்கம். உங்களுக்கும் யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆண்டனி,
0: சொல்லுங்க ஆண்டனி, உங்களுக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: வெள்ளிக்கிழமை விரதம் சார்,
0: நன்றி. நிகழ்ச்சி கேட்டு பண்பலையோடு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிமித்த அழைப்பாளரை அவர் இருப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க. நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி பி குண்டுமணி சார்.
0: குண்டுமணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பாடல்
0: ஒலிக்கொழுது, பாடலை கேட்டு இணைந்திருங்க. மணி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: பழைய புகைப்படங்களைப் போல பழைய பாடல்களுக்கும் நம் மனதில் ஒரு தனி மனமும் குணமும் இருக்கிறது. ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அவை புதியதாய் பல நினைவுகளை நம்மோடு கலந்துரையாடி கொண்டே இருக்கின்றது. இன்றைய இசைப்பயணத்துடன் உங்கள் மனதில் நீங்காத நினைவுகளை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நீல் சுனி மடத்தாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஏற்காடு பண்பலைக்கும் தருமபுரி பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
0: சொல்லுங்க கருப்பண்ணன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து 1000
0: பார்வையிலே.
1: அனைத்து நேர்களுக்கும் இந்த பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரி 1000 பார்வையிலே அப்படின்னு வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கக்கூடிய அவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி நிகழக்கூடிய அடுத்த தலைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். எல்லாமே
0: சொல்லுங்க. இல்லாமல் உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் இருந்து பாடல் வேணுங்களா?
1: பாடல் வந்து
0: நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரியான பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. இல்லாமல் நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சவுந்தரராஜன் ஜானகி.
0: ஓகே, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க சவுந்தரராஜன். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: குலமகள் ராதையிலிருந்து உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் என்ற சாங்ஸ் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நிச்சயமாங்க, நீங்க கேட்ட மாதிரி குலமகள் ராதை திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக ஒழிக்க காத்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைந்துருங்க. இது உங்களுக்கான பாடல்.

0: ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்தது. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சிவகாமி, மணி, முத்துசுவாமி, தங்கவேலு, பழனி பெரியம்மாள், ராஜேஸ்வரி, பீமராஜன், ஆண்டனி, குண்டுமணி, கருப்பண்ணன், எல்லம்மாள், சவுந்தரராஜன் அப்படின்னு பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிறைய நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்த நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் நிறைய பேர் வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி இணைப்பு கிடைக்காமல் போயிருக்கும், அவங்களாம் வருத்தத்தில் இருப்பீங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய குரலும் ஒலிக்கும், உங்களுடைய பாடலும் ஒலிக்கும். அதில் மனம் தளராதீங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்ததை நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. India and Uzbekistan today decided to elevate their bilateral relationship to comprehensive strategic partnership. The two countries have also agreed to establish a long-term arrangement for the supply of uranium from Uzbekistan to India. Both sides have also set a target of increasing annual bilateral trade to $5 billion by 2030. The decisions were taken following delegation-level talks between Prime Minister Narendra Modi and Uzbekistan President Shavkat Mirziyoyev in Tashkent. The two leaders witnessed the exchange of 11 Memoranda of Understanding, MOUs, aimed at expanding bilateral cooperation across key sectors including mining, culture, education, tourism, economic and financial dialogue, and Ayurveda. In his remarks during the talks, Prime Minister Modi said a stronger India-Uzbekistan partnership would be a powerful force for peace, progress, and prosperity in Central Asia. Later, at a joint press conference with the Uzbekistan president, Prime Minister Modi said maintaining a zero-tolerance policy towards terrorism, extremism and separatism will remain their shared resolve.
2: Dono deshon ke beech kareebi raksha aur suraksha sahyog hamare gehre aaparsi vishwas ko darshata hai. Aane wale samay mein hum dono deshon ki defense industries ke beech direct linkage, co-production aur co-development ko बढ़ावा देंगे. हमारा मानना है कि टेररिज्म, एक्सट्रीमिज्म और सेपरेटिज्म पूरे क्षेत्र के लिए गंभीर चुनौती है. इनके विरुद्ध जीरो टॉलरेंस हमारा साझा संकल्प रहा है और आगे भी रहेगा.
1: On the occasion, Prime Minister Modi was conferred with Uzbekistan's highest state honor, the Order of Oliye Darjali Dostlik, by President Shavkat Mirziyoyev. Prime Minister Modi dedicated the accolade to the 1.4 billion people of India and highlighted that it is a symbol of the enduring friendship between the two civilizations. Mr. Modi reached Tashkent yesterday on a two-day visit to Uzbekistan. After concluding his two-day visit to Uzbekistan, Prime Minister Modi reached Kyrgyz Republic to take part in the 26th Shanghai Cooperation Organization SCO Summit in capital Bishkek. Prime Minister Narendra Modi today shared his thoughts with the nation in the Mann Ki Baat program on Akashvani. In his address, Prime Minister Modi strongly warned against the social perils of drug abuse. He highlighted that Nasha Mukt Yuva for Viksit Bharat campaign for a drug-free youth and a drug-free India is gaining momentum with people joining in large numbers. The Prime Minister also championed women-led economic empowerment through the PM Swanidhi scheme, with nearly 35 lakh females across the country using the scheme to expand their businesses. Defence Minister Rajnath Singh has said India is moving rapidly towards self-reliance in the defence sector and witnessing a major transformation in its defence industrial ecosystem. Mr. Singh was addressing the PM Setu Industry Conclave at Lucknow in Uttar Pradesh today. Nepal has issued fresh alert.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நின்றிருக்கீங்க நேர்களே. நேர்கள் கேட்கிருப்பது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 வளமரபுள்ள நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக கே அனிஷ்கா. காலை 7 தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நடித்திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரமரோகணி வரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. காலை 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் கத்திரி சாகுபடியில் இயற்கை விவசாயம், தருமபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவாய், 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவை பெண் புவை, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர், 12:50 சூழல் காப்போம் மற்றும் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 நேயிருப்பும், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 மாநில அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். நாளை நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்த திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், மாலை 4:00 விடைத்தேடும் வினாக்கள், மாலை 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:29 மாநில செய்திகள், 6:42 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர புலியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். 7:25 வயல்வெளி, 8:00 இளம் தென்றல், நாளைய இளம் தென்றல் சொல்லுக விளை என்ற தலைப்பில் வளம் பெறவுள்ளது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.